0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: அழகான வண்ணமும் அன்பான எண்ணமும் மற்றவங்களை கண்டிப்பாக மகிழ்விக்குங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நல்லா படுத்து தூங்கணும் அப்படின் மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே மாற்றுறதுக்காக நான் சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு பூவை பார்க்குறேன்னு வைங்களேன், அதோடைய வண்ணம், ஆனால் அந்த பூவை கையில் எடுக்கும்போது அதோடைய அழகு அந்த மனசில் தாங்க தெரியும், அதோடைய வாசனையில் தான் தெரியும். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையுமே பல வண்ணங்களை பார்க்குறோம். வானவில் பூக்கள், ஓவியங்கள், இயற்கை, இது எல்லாமே நம்ம கண்களை கவர விதமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனுடைய அழகான எண்ணங்கள், அன்பான வார்த்தைகள், அதே மாதிரி பரிவான செயல்கள், பண்பான குணங்கள், இது எல்லாமே மற்றவங்களுடைய இதயத்தையுமே கவரும். அதனால் பூக்கள் எப்படி வண்ணமாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுமே புன்னகையோடு நல்ல மனதோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்குமே வந்துட்டு எல்லாத்தையுமே பிடிக்கும்.

0: இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை

0: டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸோட கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போது உங்களுக்காக முதல் அப்டேட்டாகவே என்ன சந்தியாக கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வருஷம் வந்துட்டு 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் பன்னெண்டாவது போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய திறமையான மாணவர்களுக்கு சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை சார்பில் +1 +2 வகுப்புகளுக்கு தலா 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பெறுவதற்காக www.vidyadan.org அப்படிங்கிற இந்த இணையதளம் வாயிலாக ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பித்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயணிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் நீங்கள் வந்து பயனடையலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார www.vidyadan.org அப்படிங்கிற இந்த தலைப்பில் +1 +2 படிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இது மூலமா நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துல காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 25 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 55 ரூபாய், வால் கத்திரிக்காய் 55 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 55 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்காங்காய் 55 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 125 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 125 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், பூஷ் அவரை 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 135 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மார்டின் கார்டின்ஸுடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: ஆசிரியர்களுக்கான டெட் தகுதி தேர்வு கூடிய சீக்கிரமே போன்று நடக்கப் போகுது. இந்த சிறப்பு டெட் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான அந்த முகாம் வந்துட்டு வர 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே நடக்கப் போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தன ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது சிறப்பு டெட் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பெற இயலாதவர்களுக்கு வர 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே சிறப்பு முகாம் நடத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பணியை தொடரவும் பதவி உயர்வு கிடைக்கவும் ஊதிய உயர்வு கிடைக்கவும் வந்துட்டு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பணிபுரியக்கூடியவங்களில் இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்காக டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் சிறப்பு டெட் தகுதி தேர்வு இப்போ நடத்தப்பட இருக்குது. ஜூலை 4ஆம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாள் தேர்வும் ஜூலை 5ஆம் தேதி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் தேர்வும் நடக்க இருக்குது அப்படின்னும் இதுக்கான ஹால் டிக்கெட்டுகளை நேத்து https://www.trb.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வெளியிடப்பட்டிருக்குது. அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கான முகாம் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய டிஆர்பி அலுவலகத்தில் வர 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே நடத்த இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் வந்துட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.

ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் டெட் தேர்வு எழுதாத ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே இந்த முகாம் நடக்குது எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிஆர்பி அலுவலகத்தில் இந்த முகாம் நடக்க போகுது. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஹால் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நிஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: பன்னிரண்டு
0: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்கவுமே இன்னைக்கு ஒரே நாள்ல தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 3040 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. அது கொஞ்சம் நிம்மதியான ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் வெள்ளியோட விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய், தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 3040 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,950 ரூபாய்க்கும் பவுனுக்கு 111,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராமுக்கு 270 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று ஒரே நாளில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 380 ரூபாய் குறைஞ்சி 13,570 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 3,040 ரூபாய் சரிவடைஞ்சி 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைஞ்சி 285 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2,55,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இப்போ ஒரே நாள்லேயே 3,040 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. இதே மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையுமே குறைஞ்சுன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்குங்க. எனக்கு அப்போ தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்குமே அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே கொஞ்சம் அப்படியே மனசில் அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை குறையுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,370 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்று 1,06,960 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை அதே மாதிரி தான் இருந்துட்டு வருது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. ஆனால் அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.45 காசுகளை விற்பனை
2: குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் சேலம், ஈரோடு, தருமபுரி உட்பட மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளுமே இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு, சேலம், தருமபுரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நேத்து காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு அப்படின்னும், மகாராஷ்டிரா மாநிலம் கிழக்கு விதர்பாவில் இருந்து தமிழகம் வரைக்குமே தெலுங்கானா ஆந்திரா வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலவிட்டுருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்கள்லையுமே ஒரு சில இடங்களில் இன்றைக்கி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சேலத்துக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வருமா வராதான்னு தெரியல. எதுக்குமே வந்துட்டு கொடையோ ரெயின்கோட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் எதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் மறக்காமல் கொடையோ ரெயின்கோட்டை எடுத்து வண்டியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா இன்னொரு விஷயம் எப்படி சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சேலம் மேட்டர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு, இன்னைக்கு நம்மளுடைய சேலம் மேட்டர் அணையோட நீர்மட்டம் 79.12 அடியாகவும், நீர் இருப்பு 41.08 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1397 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து நீர் திறப்பை விட அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், இதே மாதிரி போனுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த தண்ணி நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதே

மாதிரி அதிகமாகிட்டே போய் நீர்த்திறப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்முடைய விவசாயிகள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது நீர் வரத்து அப்படிங்கிறத. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நாளைக்கு நீட் தேர்வு நடக்க போகுது இல்லையா? நீட் மறுதேர்வு நாளைக்கு நடக்க போகுது. இதுக்காகவே நாளைக்கு வந்துட்டு நம்மளோட சேலத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுக்கவுமே மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளைக்கு நடக்க இருக்குது. இதை முன்னிட்டு சேலத்துக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி சின்ன சேலம் டு சேலம் ஆத்தூர் சிறப்பு ரயில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு புறப்பட்டு ஆத்தூர் இட்டாப்பூர் சாலை மின்னாம்பள்ளி வழியாக 11:20 சேலம் ஜங்ஷனை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூர் டு சேலம் சிறப்பு ரயில் நாளைக்கு காலையில் 7:45 கிளம்பி காகங்கரை, குன்னத்தூர், சாமல்பட்டி, தொட்டம்பட்டி, முறப்பூர், தொங்கானூர், புட்டிரெட்டியூர், பொம்மிடி, லோகூர், டேனிஷ்பேட்டை, தின்னப்பட்டி, கருப்பூர், மேக்னசைட் வழியாக காலையில் 10:15 சேலம் ஜங்ஷனை வந்து சேரும் அப்படின்னு மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அயோத்தியாப்பட்டினம், அம்மாப்பேட்டை, குகை, பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், வின்சென்ட், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. அதே மாதிரி புதிய பஸ் நிலையம் பகுதியிலுமே டிராஃபிக் இருக்க போகுது. ஸோ இந்த பகுதியில் இருக்குன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ அடுத்தது இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய இதில் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததாக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறேன்னு சொன்னியே, என்னாச்சு?
1: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல.
0: பாரப்பா, சரி அடுத்து என்ன?
1: அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
0: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20வது நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்ற ஒரு இதுக்கான ஒரு திட்டம்

0: திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது இயற்பெயர் மையத்தில் வந்துட்டு இப்போது காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தில், அதாவது IAAB அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, கிளாக் பிரிவில் மொத்தமாக 5 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான பணியிடங்கள் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, பெங்களூர், காவலூர், கொடைக்கானல் உட்பட 5 இடங்கள் இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதி தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கூடிய முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 29/6/2026 அன்னைக்கு தான் கடைசி நாள், அன்னைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். இது பத்தின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலா தேவைப்படுது அப்படின்னா IAAP.res.in IAAP.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. 29/6/2026 அன்னைக்குள்ளார் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா IAAP.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யாரு அப்படின்னா ரத்னா, அவங்க வந்துட்டு முசிறி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மினிமோர் ஆப்ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ரத்னா, உங்களுக்கு இன்றைக்கான நாள் நம்ம சூப்பராக ஜாலியாக நம்ம வைபா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதாஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9/7/8/7/7/0/107/8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்குதாமா பிரச்சனை.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ பள்ளி மாணவர்களை ஆராய்ச்சியாளர்களை ஆக்குறதுக்காக மத்திய அரசுடைய விஞ்ஞான் பிரச்சார் NCERT விஞ்ஞான் பாரதி ஆகிய அமைப்புகள் சார்பில் 6 முதல் +1 வகையிலான மாணவர்களுக்கு வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் அப்படிங்கிற இந்த தேர்வு ஒன்று நடத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக www.vvm.org.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, வர செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணிடுங்க. www.vvm.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே கொண்டு வந்திருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, பயனர்களுடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று ரியல் டைம் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிற இந்த மொபைல் திரையில் காணக்கூடிய வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க அமேசான் நிறுவனம். 1UI9 பெட்டா அப்டேட்டில் இந்த வசதி வந்துட்டு பரிசோதனையில் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சோனாயப்பம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு செஞ்சுட்ருக்காரு. ஃபோன் ஸ்கேம் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி உங்களோட ஃபோன் வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம், இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா ஃபோன் மாடல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொண்டு செஞ்சுட்ருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள திவாகரன் அவங்க கூட. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை பலப்படுத்துவது கலாச்சார ஒற்றுமையா சட்டங்களா. நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை பலப்படுத்துவது கலாச்சார ஒற்றுமையா சட்டங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. ஹேவா சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய தொகுதி 1 முதல்நிலை தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு வர 21/6/2026 அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்காடு பிரதான சாலை கோரிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி 1 முதல்நிலை தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு வர 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி அளவில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பில் போட்டித் தேர்வுகளை அனுபவமிக்க பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு உடனுக்குடன் மதிப்பெண்களுமே வழங்கப்பட்டு வருது. சிறப்பு அம்சமாக முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுக்கு குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் மூலமாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் அப்படின்னும், தேர்வுக்கான அனைத்து புத்தகங்களும் அலுவலர்கள் செயல்பட்டு வரக்கூடிய நூலகத்திலேயே மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இதில் கலந்துக்கலாம். அதே மாதிரி இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா 04-27-24-01-750 அப்படிங்கிற இந்த தொலைபேசி நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, சித்ரா. அவங்க வந்துட்டு தாரமங்கலம் பகுதியில் இருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சித்ராக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயஃபாம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் தாங்க ரெடியாக வெயிட்டில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமையை பலப்படுத்துவது கலாச்சார ஒற்றுமையா சட்டங்களா. நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை பலப்படுத்துவது கலாச்சார ஒற்றுமையா சட்டங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளுடைய நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 2004. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்திலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லிருந்தும், தினேஷ் மாரிமுத்து சுபாஷ் காவியா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. திரும்ப உங்க எல்லாத்தையுமே திரும்ப மண்டே வந்து மீட் பண்றேன், நிறைய அப்டேட்ஸோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போவேனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான காலை வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. ஸோ இன்னைக்கு நான் என்ன ஒரு புது கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கலர்ஸ் கேம் தான் இன்றைக்கி விளையாட போகிறவங்க கூட. ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட்டு, நான் வந்து இங்கிலீஷில் கலர்ஸ் சொன்னேன்னா நீங்கள் வந்து தமிழில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சொல்லலாம், அதே நீங்கள் தமிழில் சொல்லும்போது நான் இங்கிலீஷில் சொல்லணும். இந்த ஒரு விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம நிறைய நேயர்களோட விளையாட போகிறோம், அதாவது கலர்ஸ் கேம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேங்க.
0: மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் அண்ணா. இன்னைக்கு காலையில் எப்படி போகுதுண்ணா டே?
1: நல்லா போயிட்டு இருக்கேன்.
0: சூப்பர்ண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா? நீங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க தமிழா இருந்தா இங்கிலீஷ், இங்கிலீஷ்னா தமிழ்.
0: அதேதானா? ஆனா வார்த்தை கிடையாது, நான் கலர்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன்.
1: கலர்.
0: ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: சரிங்க.
0: உங்களுக்கான முதல் கலர் வந்து வெள்ளை.
1: ஒயிட்.
0: சூப்பர். சிகப்பு.
1: ரெட்.
0: எல்லோ.
1: மஞ்சள்.
0: ஆரஞ்சு.
1: ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு தான் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, நான் கரெக்ட்னா?
1: சரி சரி,
0: சூப்பரா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே ஓகே மக்களே, இதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த வார்த்தை விளையாட்டு நம்ம நிறைய நேயர்களோட ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் விளையாடுறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களுமே மாணிக்கமன்னா மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாகை சூடவா நிகழ்ச்சியில் என் கூட இந்த 2 மணி நேரம் ஜாலியாக விளையாடலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேர் ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா,

0: அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. ருக்மணி பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி?
1: நல்லா இருக்கேன் சாமி.
0: சூப்பர் பாட்டி.
1: மழை நின்று வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு.
0: ஓகே ஓகே பாட்டி. ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்கு.
1: ஆமா
0: ஓகே பாட்டி. சரி எப்படி கிளைமேட்?
1: என்ன
0: விளையாட்டு தெரியுமா? ஓகே ஓகே பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி பாட்டி.
1: நன்றி
0: பாட்டி. தாதகாப்பட்டியில இருந்து இன்னைக்கு நம்ம கூட ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பரா இந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. மக்களே தொடர்ந்து நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787070178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட 2 மணி நேரம் ஜாலியா இந்த கலர்ஸ் கேமை விளையாடலாம். இப்போ சூப்பரான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: உங்க பாருடா ஆறு எவ்வளவு அழகா இருக்குல்ல.
4: ஆமா மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
3: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பா கேரளா ட்ரிப் போறோம்டா.
4: இதான் நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
3: மச்சான் அது 4 வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பா போறோம்.
4: நல்லா போவோம் போ.
3: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
4: இல்லைன்னா விடவா போறேன்.
3: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆத்துக்குள்ள போட்டா என்ன ஆகும்?
4: பெட்டரா நீயே இதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
3: என்ன மச்சா இது கூடயா தெரியல, ஈரமாகுண்டா.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை.

0: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா கலர்ஸ் கேம் தான். இந்த கேமை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஹரிணி, ஸ்ரீஹரிணி. சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பில் இருந்தவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எழிலரசி அக்கா வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு ஹரிணி. விளையாடலாமா?
0: கண்டிப்பா அக்கா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: ஸ்டார்ட் பண்ணலாமே.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கலர் வந்து வெள்ளை.
1: ஒயிட்.
0: சூப்பர். கருப்பு.
1: பிளாக்.
0: ரெட்.
1: சிவப்பு.
0: பர்பிள்.
1: விளையாண்டாங்க.
0: ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: சமுதாய வானொலியுடன் நினைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்வி அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அதேதான்
0: விளையாடலாமா? முதல் கலர் வந்து ரெட், பிங்க்,

0: பொடி கலர்.
1: அக்கா பிங்க்னா ரோஸ் கலர் தானக்கா?
0: ரோஸ் ரோஸ் ரோஸ் சாரி சாரி ரோஸ்.
1: ஓகே அக்கா, அடுத்து வந்து பிரவுன்.
0: பிரவுன் பொடி கலர்.
1: சூப்பர் அக்கா. அடுத்து வந்து வெள்ளை.
0: வெள்ளைக்கு வந்து என்னது ஐயோ வெள்ளைக்கு வந்து ஏதோ
1: ஒயிட் ஒயிட் அக்கா.
0: அடுத்து
1: வந்து மஞ்சள்.
0: ஹலோ.
1: ஓகே. கருப்பு.
0: கருப்பு பிளாக்.
1: சூப்பர் கா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
0: நன்றிங்க ஸ்ரீகரனே, கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்துட்டேன் முன்ன ஒயிட்டுக்கு.
1: பரவாயில்ல பரவாயில்லக்கா. ஓகே நன்றிக்கா, சூப்பரா விளாண்டீங்க.
0: நன்றிங்க ஸ்ரீகரனே, நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும்.
1: நன்றிக்கா.
0: நன்றிங்க ஸ்ரீகரனே.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு விளாண்டாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீங்கள் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வரல. ஓகே ஓகே, நான் இங்கேயும் லைட்டா அப்படிதான் இருக்கு. சரி, நான் இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா?
0: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து கலர் தமிழ். அதேதானா?
1: அதேதானா,
0: விளையாண்டுலாமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான முதல் கலர் வந்து வெள்ளை. சூப்பர். நான் ப்ளூ. என்னன்னா?
1: எல்லோ.
0: கருப்பு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஹலோ ஹலோ, துரையண்ணா. ஹலோ துரையண்ணா. ஓகே, இன்னைக்கு துரையண்ணா நம்ம கூட ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் நிறைய நேயர்களோட நம்ம இந்த கலர்ஸ் கேம் வந்து விளையாண்டோம். ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்திலையும் நிறைய நேயர்களோட இந்த கலர்ஸ் கேமை விளையாண்டுலாம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா?
0: நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேண்ணா.
1: எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட் எல்லாம் நம்ம ஊர்ல?
0: இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப சூப்பரா அப்படியே குளுகுளுன்னு ஸ்டார்ட் ஆயிருக்குண்ணா.
1: நல்ல மழை பெஞ்சுதா? இன்னைக்கு
0: மழை பெருசா பெய்யல, இருந்தாலும் கிளைமேட் வந்து ஜில்லுன்னு தான் இருக்கு.
1: ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கிறதுக்கு.
0: கண்டிப்பா. நாங்க எப்படி இருக்கு?
1: இங்க வேலூர்ல மழை வரா மாதிரி இருக்குப்பா, இருந்தாலும் மழை இல்ல.
0: ஓகே ஓகேண்ணா.
1: சந்தோஷம். இன்னைக்கு வந்து எனக்கு சூப்பரா நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுங்க.
0: கண்டிப்பா. என்னன்னா நான் வந்து ஒரு கலர் சொல்லுவேன், அதாவது இங்கிலீஷ்ல தமிழ்ல. நான் இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க வந்து தமிழ்ல சொல்லணும், நான் வந்து தமிழ்ல சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் அந்த கலரோட பேர். ஓகே, நைட் தான் விளையாடலாமா? ஓகே. உங்களுக்கான முதல் கலர் வந்து சிகப்பு. சூப்பர். பச்சை?
1: green.
0: okay. black.
1: கருப்பு.
0: super. நீலம்?
1: நீலம் blue.
0: ஊதா?
1: violet.
0: super. நா டக்கு டக்கு டக்குனு சொல்லிட்டீங்க.
1: ஆஹா, அவ்வளவுதானா? super.
0: okay நா.
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாசன் டே வந்து உங்களுக்கும் ஒரு சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டே அமையட்டும்.
0: okay, நன்றி நா.
1: ஆ பை பா பை பா.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகர் அண்ணா காட்பாடியில இருந்து ரொம்ப சூப்பரா பேசினாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட பேசணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த கலர்ஸ் கேமை வந்து விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட பாட்டை கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறேன்னு சொன்னியே, என்னாச்சு?
1: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல.
0: பாரப்பா, சரி அடுத்து என்ன?
1: அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
0: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த

0: கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
5: 12 கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
7: தெரியுமா
8: முதல் கலர் வந்து சிகப்பு. ஓகே, கருப்பு. ஓகே, நான் எல்லோ.
7: மஞ்சள்.
8: சூப்பர். அடுத்து வந்து நீலம்.
7: நீலம் ப்ளூ. நான் கேக்குறேன்
8: சொல்லுங்க. ஊதா, வயலட்.
7: இல்லங்க, பர்பிள்.
8: வயலட், பர்பிள். ஆ, ஓகே ஓகே. நான்
7: பர்பிள் தான் ஊதா.
8: ஓ, ஓகே ஓகே. நா
7: ஓகே
8: ஓகே. நா நீங்க சூப்பரா என் கூட விளையாண்டீங்க, நன்றி. நா
7: நன்றி.
8: ஆங்கண்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட டால்மியா காலனியில இருந்து பாஸ்கரன்னா ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு. அவருமே நிறைய 2-3 கலர்ஸ் வந்து சொன்னாரு, நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க நேயர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில்

0: கோவிட் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாக

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சோடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கலர்ஸ் கேம் தான் நம்ம நிறைய நேயர்களோட விளையாண்டோம். தொடர்ச்சியா இன்னொரு நேயர் இருக்காரு, அவர் கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். ராமன்னா ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம்னா. ஆனா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? அதேதான் விளையாண்டுலமா? ஓகே, உங்களுக்கான முதல் கலர் வந்து சிகப்பு. ஓகே, பச்சை. சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து வெள்ளை. ஒயிட். ஓகே, நீலம். விளையாடலாம்.
1: என்ன
0: விளையாட்டுன்னு முதல் கலர் வந்து பச்சை. சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து கருப்பு.
1: கருப்பு.
0: ஓகே, நான் இந்த ஊதா கலர்.
1: ஊதா வந்து நீல நிறம்.
0: அண்ணா ஊதா
1: ஊதாங்களா? ஊதாக்கு நீளத்துக்கு ஊதாக்கு வித்தியாசம் வருதுங்களா? ஊதா வந்து
0: தொடர்ச்சியா நீங்களும் இதே மாதிரி கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில விளையாடலாம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு கலர்ஸ் கேம் தான் நம்ம நிறைய நேயர்களோட விளையாண்டோம். தொடர்ச்சியா இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் அக்கா, அரக்கோட்டில சந்தியா பேசுறேன்.
3: சந்தியா பாப்பா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கங்கா.
3: சூப்பர். இன்னைக்கு ஸ்கூல் லீவா?
4: இன்னைக்கு லீவு கா.
3: ஓகே ஓகே சந்தியா பாப்பா. சரி, இன்னைக்கு என்ன
4: விளையாட்டுன்னு தெரியுமா? தெரியாது கா.
3: சரி, நான் சொல்லவா? இன்னைக்கு வந்து நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கலர் சொன்னேன்னா நீங்க வந்து தமிழ்ல ஒரு கலர் சொல்லணும். நான் தமிழ்ல ஒரு கலர் சொன்னேன்னா நீங்க இங்கிலீஷ்

0: ஏதோ ஒரு கலர் சொல்லணும், அந்த விளையாட்டு தான். ஓகேவா, விளையாண்டுலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் கலர் வந்து பிங்க்.
1: பிங்க், ரெட்.
0: ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லோ. ஹலோ, பாப்பா நெக்ஸ்ட் வந்து எல்லோ.
1: எல்லோ, ம், ஒயிட்.
0: இல்ல, நீங்க தமிழ்ல ஒரு கலர் சொல்லணும்.
1: தமிழ்லயா? வெள்ளை.
0: வெள்ளை, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பச்சை.
1: பச்சை, green.
0: சூப்பர். நெக்ஸ்ட் வந்து white.
1: ஊதா.
0: சூப்பர் பாப்பா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க.
1: Thank you. Thank you கா.
0: ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட சந்தியா பாப்பா ரொம்ப சூப்பராக இந்த விளையாட்டு விளையாண்டாங்க. ஓகே மக்களே, அதே மாதிரி நம்ம சந்தியா பாப்பா மாதிரியே நீங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுவாடி எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. நிலைக்கிற அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: ராஜேஸ்வரி அக்கா வணக்கம். எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கோம், நீங்க?
2: நாங்களும் நலமா இருக்கோம்.
0: ஓகே ஓகே அக்கா, எப்படி போச்சு இன்னைக்கு டே? எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குக்கா?
2: ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்படியா? ஓகே அக்கா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
2: நீங்க இங்கிலீஷ் தமிழ் சொல்லுங்க, தமிழ் சொன்னா இங்கிலீஷ்
0: சொல்லுங்களா? அதேதான்க்கா, விளையாண்டுலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் கலர் என்ன அப்படின்னா பச்சை.
2: பச்சை, கிரீன்.
0: கிரீன், சூப்பர். சிகப்பு.
2: ரெட்.
0: ஓகே, அடுத்து வந்து மஞ்சள்.
2: எல்லோ.
0: ஓகே, கருப்பு.
2: பிளாக்.
0: ஓகே, வயலட்.
2: வெள்ளை.
0: அக்கா வயலட்.
2: வயலட், இது வயலட்னா என்ன கலரு? இந்த
0: இன்னைக்கு நம்ம கூட ராஜேஸ்வரி அக்காவும் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அவர் கூட இந்த கலர்ஸ் கேம் இன்னைக்கு நம்ம விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா, நான் கஸ்தூரி பேசுறேன்.
1: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்கு கிளைமேட் அங்கெல்லாம்?
2: நினைக்கிறேன்
1: உங்களுக்கு வந்து கலர்ஸ் கேம் தானா?

0: நான் வந்து தமிழில் ஒரு கலர் சொன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஒரு கலர் சொல்லணும், நான் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் தமிழில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கான முதல் கலர் என்ன அப்படின்னா சிகப்புண்ணா. சூப்பர். அடுத்து வந்து ஊதா.
1: நீலம்.
0: ஓகே. அடுத்து வந்து பிங்க்.
1: பிங்க் அப்படின்னா மரக்கலர்.
0: இளஞ்சிவப்புனா?
1: இளஞ்சிவப்பு. அதுக்கு இளஞ்சிவப்புனா அது ரெட்னு சொல்ல முடியாதுங்க.
0: அதுதான் பிங்க். அதுதான் பிங்க். ஓகே, இன்னொரு கலர் கேக்கட்டுமானா?
1: ஆ சொல்லுங்க.
0: ஓகே, இன்னொரு கலர் என்ன அப்படினா பச்சை.
1: கிரீன்.
0: சூப்பர்னா, டக் டக்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சரிங்கம்மா, நான் ஒரு கோரிக்கை ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இனி நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பட்டுடலாம். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்கண்ணா.
1: நீங்க வந்து பதில சொல்றீங்க, முதல்ல மலை அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாங்க அதுக்கு தகுந்த கேள்வியை கண்டுபிடிச்சு சொல்றோம் எப்படிங்கன்னா, மேகத்திலிருந்து என்ன வரும்?
0: மலை.
1: கேள்வி மலை. அது நாங்க நீங்க வந்து பதில முதல்ல சொல்லிடுறீங்க, மறுபடியும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். இப்படி ஒரு நிகழ்ச்சிய
0: கண்டிப்பாண்ணா, இந்த மாதிரி நான் கண்டிப்பா சொல்றேன். நம்ம அடுத்த வாரம் இந்த விளையாட்டே விளையாண்டுலாம்.
1: இன்னைக்கு
0: நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, அதே மாதிரி இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு, நிறைய நேயர்களோட விளையாண்டோம். தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் இருக்காரு, அவர் கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹாய் ஹாய் ஸ்ரீ அண்ணி, வணக்கம். வணக்கம்
0: ராஜேஷ் கண்ணா அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜாலி தான், ஹாப்பி தான். நானும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன்.
2: ஓகே ஓகே ஓகே
0: ஓகே. நான் இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
2: தெரியுமா? தெரியும் கேட்டுட்டு தான்.
0: ஓகே, நான் விளையாண்டுலாமா? உங்களுக்கான முதல் கலர் என்ன அப்படின்னா வெள்ளை.
2: ஒயிட்.
0: சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சிகப்பு.
2: புரியல.
0: சிகப்பு.
2: ரெட்.
0: ஓகேனா. அடுத்து வந்து இந்த இளம் இளஞ்சிவப்பு.
2: வயலட்.
0: இல்லைண்ணா, இளஞ்சிவப்பு.
2: இளஞ்சிவப்புங்களா? ஐயோ,
0: ரொம்ப சூப்பரா
2: விளையாண்டீங்க.
0: நம்ம கூட ராஜேஷ் கண்ணா அண்ணாவும் ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்ட விளையாண்டாரு. ஓகே மக்களே, அதோட நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த இன்னொரு வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான தலைப்போட உங்கள் கூட நான் வந்து விளையாடுறேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். பாய் பாய் மக்களே. தொடர்ச்சியாக பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுருங்க மைடியர் மக்களே. நான் அடுத்த வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இயற்கை வழியில நிலக்கடலை சாகுபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. பிரிட்டோராஜ் வேளாண் பொறியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதன்மை எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில இயற்கை வழியில குறைஞ்ச செலவுல அதிக மகசூல் பெற முடியும். முறையான பாசனம், தரமான விதைகள், நவீன வேளாண் கருவிகள் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரியா கையாண்டோம் அப்படின்னா இரவை மற்றும் மானாவரி ஆகிய ரெண்டு சாகுபடிகள்லயும் உயர்தர விளைச்சல எளிதா நம்ம பெறலாம். சரி, விதைப்பு முறை என்ன மாதிரி இருக்கும்? மண்ணுல தன்மைக்கேத்த மாதிரி நிலத்தை உழுவதோ வேர் வளர்ச்சிக்கும் காய் பிடிக்கிறதுக்கும் அஸ்திவாரம்னு சொல்லலாம். இறுதி உழவுக்கு பின்னாடி 4 அடி அகலம் இருக்கக்கூடிய பாத்திகளை அமைக்க பார் அமைக்கும் கருவியை பயன்படுத்தலாம். 1 ஏக்கர் சாகுபடிக்கு 45 to 50 kg வரையிலான திரச்சியான விதைகள் தேவைப்படுது. உருளை விதைப்பு கருவி அல்லது நிலக்கடலை விதைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வரிசைக்கு வரிசை 30 cm, பயிருக்கு பயிர் 10 cm அப்படின்னு துல்லியமான இடைவெளியிலையும் 3 cm ஆழத்திலையும் விதைகளை சீரா நம்ம ஊனணும். முளைப்பு திறனை அதிகரிக்க முதல் பாசனத்தோட ட்ரைகோடெர்மா விருடி, பாசிலோமைசிஸ் மெட்டாரைசியம் போன்ற உயிர் திரவங்களை கலந்து நம்ம கொடுக்கணும். பாசன நிர்வாகம், அடி உரமா ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு மக்கிய தொழு உரம், ஆட்டு எரு அல்லது கோழி எருவோட 200 கிலோ சாம்பல், 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 200 கிலோ மண்புழு உரம் அல்லது 100 கிலோ எலும்பு உரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிலத்துல பரப்பி நல்லா உழுது பார் அமைக்கணும். 110 நாட்கள் வயதுடைய பயிருக்கு 10 நாட்களுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 10 முறை பாசன தண்ணீரோட இயற்கை பொருட்களை கலந்து தரணும். முதல் 4 பாசனங்கள் அப்ப மீன் அமிலம், பஞ்சகவ்யா, ஈயம் கரைசல், உயிர் கரைசல், ஜீவாமிருதம், ஹியூமிக் அமிலம், பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து பாய்ச்சணும். மிச்சம் இருக்கக்கூடிய 6 பாசனங்களின் அப்ப பொட்டாஸ் பாக்டீரியா, ரைசோபியம், சயனோ பாக்டீரியா மற்றும் உயிர் கரைசல் போன்றவைய தண்ணீரோடு கலந்து நம்ம கொடுக்கணும். 20 நாட்களுக்கு அப்புறமா பூச்சி மற்றும் புழு தாக்குதலை தவிர்க்கிறதுக்கு வேப்பங்கொட்டை கரைசல் இல்லனா மூலிகை பூச்சி விரட்டிய தெளிக்கிறது அவசியம். பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை கண்காணிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் ஏக்கருக்கு 5 இடங்கள்ல இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்கணும். இந்த மாதிரி இயற்கை வழியில நிலக்கடலைய சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நல்ல மகசூல் பெற முடியும். இப்ப நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மானாவரி நிலங்கள் வந்து நிறையவே இருக்கு. அந்த நிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலக்கடலை சாகுபடி செஞ்சு விவசாய பெருமக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் கேட்டுக்கிறாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையே
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயிலை எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: ஈஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து உங்களுடைய அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அக்கா இப்ப கணவாய்க்காட்டுல இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி விவசாயம் பண்ண முடியும், அதை பத்தி சொல்லுங்க. அதே போல இப்ப நீங்க அங்க சந்திக்க கூடிய சவால்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க அக்கா.
4: நெல் இதெல்லாம் நெட்டா என் ஊர்ல குரங்கு இருக்குது, என்னது மயில் இருக்குது, அதனால எங்க ஊர்ல அதெல்லாம் செஞ்சு சாகுபடி பண்ணி கொண்டாட முடியாது. இந்த கீரை ஒண்ணுதான், அதான் வாழையெல்லாம் போட்டா குரங்கு ஒண்ணு கூட கூடாது, கீரை தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் மயில் நிறைய வருது, அதிகமா எங்களுக்கு வந்து குரங்கு நிறைய வருது. அந்த குரங்கு ஒண்ணும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்களா பரவாயில்ல. அப்புறம் அவங்க மலை பக்கம்லாம் மாடு, மலை மாடு வந்து காட்டுல நல்லா இவ்வளவு வயிறு கீரை அறுக்குற மாதிரி இருக்கும் போதெல்லாம் எல்லாம் வந்து பூந்து மேய்ஞ்சு விடுது, அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஐயோ, 10,000 ரூபாய் கீரை என்ன கூட சாப்பிட்டு போயிருது, இன்னைக்கு நாளைக்கு அறுக்கலன்னு நினைக்கும் போது இன்னைக்கு நைட்டே வந்து எல்லாம் பூந்து மேய்ஞ்சு விடுது. ஒண்ணுமே சமா போனத்தான் அப்படின்னு மனச இது பண்ணிட்டு போட போச்சே அப்படின்னு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்னும் பண்றதுக்கே இல்ல எங்களுக்கு. முதைய விட பிள்ளை வியாபாரம் கம்மியா தான் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு வியாபாரம், இப்ப எல்லாம் நீளக கொரோனாக்கு அப்புறம் நிறைய கடைகள் வந்துருச்சு வெளிய ரோட்ல, அதனால எங்களுக்கு இப்ப வியாபாரம் கம்மியா தான் இருக்குது. இன்னுமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமா அந்த கூலி எங்களுக்கு அவ்வளவு தான், நம்ம காட்டுல இருந்து கொண்டாடுறோம். அதுல 15 பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மணி 3:30 இருந்து ரெடி பண்ணுவோங்க, மத்தியானம் 3:30 இருந்து எல்லாம் ரெடி பண்ணி நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை இருக்குது. அது காட்டுல போய் அறுத்துக்கிட்டு வரணும், அது வீட்டுல கொண்டாந்து அலசி வச்சிடணும், மறுபடியும் விடிகாலம் 3:30 எந்திரிச்சுக்கணும், எந்திரிச்சு மறுபடியும் கீரை பையில அடுக்கணும், அடுக்கி மறுபடியும் இங்க வந்து சேரத்துக்கு 4:30, 4 மணி, 5 மணி கூட ஆயிரும். நம்ம எந்திரிக்கிறது லேட் ஆகி போச்சுன்னா 5 மணி ஆகி போயிரும் வரத்துக்கு. இதுதான் எங்க தொழில் காலங்காலம், இந்த உழவர் சந்தை ஆரம்பிச்சு 27 வருஷம் ஆகுது, இதே தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நல்லது கிட்டத்துக்கு வந்துட்டு தான் போனோம், அந்த வியாபாரம் கட்டு போயிரும், காட்டுல கீரை கட்டு போயிரும். எங்கயும் நாங்க ஒரு சுற்றுலா கூட ஒரு கோயிலுக்கு கூட டைம் பார்த்து போயிட்டு ஓடியாந்துறோம், இல்லன்னா முக்கியமா தான் வந்துட்டு தான் போறோம். எங்களுக்கு பழகிடுச்சு, ஏன்னா ஐயோ காட்டுல இன்னைக்கு விட்டா சிறுகீரை எல்லாம் ஒரு 2-3 நாள் விட்டுட்டா கூட காய் வந்துடும். அந்த முள்ளு ஐயோ முள்ளு முள்ளுங்கிறாங்களே, அது முள்ளு இல்ல அது காய்காது, ஏன்னா பாக்குறவங்களுக்கு ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணுமே பண்ணாது, மனசு தான் கேட்க மாட்டேங்குது. அதனால சிறுகீரை எல்லாம் 2-3 நாள் விட்டு வச்சு அறுக்க முடியாது, அதனால அந்த பதம் பார்த்து அறுக்கணும். அது சிறு கீரையெல்லாம் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கல அந்த வெள்ள வெள்ளையா வந்துடும், அதுக்கெல்லாம் 1-2 நாள் கூட பாங்க பாக்கவே முடியும், கண்ணுங்கிறதுமா போய் போய் டெய்லியும் பாத்துட்டு இருக்கணும்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கீரை விவசாயம் பண்றதுனால டக்குன்னு எங்களால பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷத்துக்கு கூட போக முடியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கீரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம அறுவடை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதுல வந்து காய் வந்துரும், அது வந்து வாங்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அதுவும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் உங்க பாருடா ஆறு எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: ஆமா மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
1: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பா கேரளா ட்ரிப் போறோம்டா.
2: இதுதான் நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
1: மச்சான் அது நாலு வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பா போறோம்.
2: நல்லா போவோம் போ.
1: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
2: இல்லைனா விடவா போறேன்.
1: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆத்துக்குள்ள போட்டா என்ன ஆகும்?
2: பெட்டரா நீயே அதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
1: என்ன மச்சான் இது கூடயா தெரியல, ஈரமாகும்டா.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து பெருமாள் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க கீரை விவசாயம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். விவசாயம் கீரை காய்கறிகள் தான் அதிகம் எங்க பகுதி. கீரை காய்கறிகள், பூ, சாமந்தி பூ பண்ணுவோம். கீரை, சிறுகீரை, தண்டுகீரை, மணத்தக்காளி இந்த வெரைட்டி தான் அதிகமா நாங்க பயிர் பண்றது. அரைக்கீரை, பாலாக்கீரையும் பண்ணுவோம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நான் சின்ன வயசுல இருந்து, அதாவது நான் ஸ்கூல் படிக்கல இருந்தே நான் விவசாயத்துல, அதாவது எங்களுக்கு படிப்பு பாதி விவசாயம் பாதி அந்த மாதிரி தான், பகுதி நேரம் வேலை மாதிரி தான் நாங்க அப்போ விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். எங்க தந்தையோட சேர்ந்து நாங்க விவசாயத்துல ஈடுபடுவோம். சின்ன வயசுல இருந்து பழக்கம். விவசாயம் செய்யறதுக்கு கீரை சாகுபடி பண்றது மண்ணை நல்லா உழவு பண்ணியா இருக்கணும். அப்ப நான் சின்ன வயசுல இருந்து பழகல, மாடு எங்ககிட்ட ஏர் மாடு இருந்தது, ஏர் மாடு பழகி பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி இப்போ வந்து ரோட்டாட்டருங்கிற கருவி வந்துருக்கு, அதாவது பவர் வெய்டர் அப்படிங்கிற மிஷின் வந்திருக்கு, அதை வச்சு உழவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல புழுதி படுற அளவுக்கு உழவு பண்ணாதான் கீரை விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு குறுகிய கால பயிர். அந்த குறுகிய கால பயிர் வந்து ஒரு 22 நாள், இந்த தண்டு கீரை, அரைக்கீரை இதெல்லாம் ஒரு 22 நாள் இருந்து 25 நாளைக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். அதுவும் சொல்ல போனா முன்ன நாங்க எரு, மாட்டு எரு இதை மட்டுமே பயன்படுத்திட்டு

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: छोटा किसान बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கதிர் நாவாய் பூச்சி வராம எந்த மாதிரி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோன ஐஃபோம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: நம்ம கை தெளிப்பானை வச்சு தெளிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் தண்ணியில இது எல்லாத்தையும் கலந்து இது பண்ணணும். மொத்தமா 200 லிட்டர் இந்த வேப்பரிசார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது மொத்தமா 200 லிட்டர் தண்ணியில இருக்கணும். சப்போஸ் நீங்க விசை தெளிப்பானை நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி போதுமானது. ஏக்கருக்கு 10 கிலோ வசம்புத்தூள், இது முக்கியமான. வசம்புத்தூள் வந்து பால் பிடிக்கும் தருணத்தில் தூவதால் கதிர்நாவாய் பூச்சிகள் வராமல் தடுக்கப்படுவதோடு, இல்ல வந்த பிறகும் இந்த வசம்புத்தூளை போட்டோம் அப்படின்னா இந்த கதிர்நாவாய் பூச்சி அதை கட்டுப்படுத்தலாம். இந்த கதிர்நாவாய் பூச்சி அப்படிங்கிறது ஒரு நீளமா இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும், நீளமா ஒரு 1 இன்ச் நீளத்துல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும், பக்கத்துல போனாலே ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இது பால் பிடிக்கும் தருணத்துல அந்த நெல் மணிகளில் இருந்து கொண்டு அதை ஓட்ட போட்டு உறிஞ்சி சாரை வந்து எடுத்துரும், அந்த பாலை ஃபுல்லா எடுத்துரும். அப்ப வந்து நமக்கு வந்து பதறாயி போயிடும். அதுக்கடுத்து புகையான், பச்சை தத்து பூச்சி, வெண்முதுகு புகையான் போன்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்த தாக்குதலின் ஆரம்ப நிலையிலேயே ஏக்கருக்கு 2 கிலோ எக்காளி சீவல் எக்கானியை 20 கிலோ மணல்ல கலந்து சீராக தண்ணி இருத்தி தூவி விடணும். அப்படி தூவி விடுற போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெக்கானி சீலியம் லெக்கானி இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள்ல நோயை ஏற்படுத்தி கொள்ளும் தன்மையுடையது. சோ இது வந்து ரொம்ப இந்த பர்டிகுலரா அந்த புகையான், வெண்முதுகு புகையான் இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை உரை அழுகல் நோய் போன்ற இதர நோய்களை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியல் கலவையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இதை வந்து நம்ம 3 முறையில பயன்படுத்தலாம். 1, விதை நேர்த்தி செய்யலாம், நாத்துல நனைச்சு நடலாம், அல்லது வயல்ல போடலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு 1 கிலோ விதைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ தேவையான அளவு தண்ணியில போட்டு விதையும் ஊற வச்சு நம்ம நடலாம். ஊற வச்சு முளை கட்டி விதைக்கலாம். நாற்று நினைக்கிறது என்ன, நாற்று நடுறதுக்கு முன்னாடி 1 கிலோ அந்த ஸ்பேசிலஸ் சப்டிலிஸ தேவையான அளவு தண்ணீர்ல கலந்து 1 ஏக்கருக்கு தேவைப்படும் நாத்தை வந்து 2-3 மணி நேரம் அதனுடைய தூர் பகுதியை நல்லா நனையிற மாதிரி வச்சிருந்து எடுத்து நடலாம். வயல்ல போடுற போது நட்ட 30 நாள் கழித்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ ஸ்பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியா கலவையை 15 நாட்கள் இடைவெளியில 20 கிலோ மக்கிய தொழுவுரத்துல கலந்து சீரா தண்ணி நிறுத்தி வயல்ல தூவி விடலாம். இதே வந்து தெளிக்கிறதுனா இதே 1 கிலோவை 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிக்கலாம். தெளிக்கிற போது ஒரு புளிச்ச தயிர் 1 லிட்டர் கலந்து தெளிச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப பேசல சப்டிலிஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா பசுஞ்சாணத்தை இது பண்ணலாம். 40 கிலோ அளவு உள்ள, தோராயமா 40 கிலோ அளவுல பசுஞ்சாணத்தை எடுத்து 100 லிட்டர் தண்ணியில இரவு முழுவதும் நல்லா கலக்கி விட்டு ஊற வைக்கணும். அடுத்த நாள் அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து வடிகட்டி தண்ணியை மாத்திரம் எடுத்து இன்னொரு 100 லிட்டர் தண்ணி கலந்து 200 லிட்டரா 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ற போது நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன ஐஃபோம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விதை நேர்த்தி எந்த மாதிரி செய்யணும், நாற்று நடக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தேனி வளர்ப்புல ஒரு சாதனை பயணம் என்னன்னு தானே கேக்குறீங்க. தேனி வளர்ப்புல வருஷத்துக்கு ₹20 லட்சம் வரைக்கும் லாபம் ஈட்டி சாதனை படைச்சு வராரு பொள்ளாச்சியை சேர்ந்த முற்போக்கு விவசாயி விவேகானந்தன். அதே வேளையில அழிஞ்சி வரக்கூடிய தேனி இனங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தொழில நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்கும் தேனி வளர்ப்போர் நல வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த திவான்சா புதூரை சேர்ந்த விவேகானந்தன் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருக்காங்க. ஆனாலுமே கடந்த 15 ஆண்டுகளா தேனி வளர்ப்புல முழுமையா ஈடுபட்டு முத்திரை பதித்து வராங்க. இவங்களோட தந்தை அப்புசாமி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில இருந்து வெறும் 10 தேனி பெட்டிகளை வாங்கி வந்து இந்த தொழிலை தொடங்கினாங்க. தந்தையோட வழியை பின்பற்றி இந்த தொழில் கையில எடுத்த விவேகானந்தன் இன்னைக்கு அதை பெரும் அளவுல விரிவுபடுத்தி இருக்காரு. தற்போது அவங்க கிட்ட 1200 இந்திய நாட்டு தேனி பெட்டிகளும் 150 இத்தாலிய தேனி பெட்டிகளும் 200 இந்திய கொசு தேனி பெட்டிகளும் இருக்கு. பொள்ளாச்சியில சின்ன அளவுல தொடங்கிய இவரோட தேனி வளர்ப்பு தொழில் இன்னைக்கு தமிழகத்தின் ஒட்டன்சத்திரம், மாதேஸ்வரன் மலை, சத்தியமங்கலம் மற்றும் கேரளாவின் அட்டப்பாடி, பாலக்காடு வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கு. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளோட விளை நிலங்கள்ல தேனி பெட்டிகளை வச்சு 3 பணியாளர்களோட உதவியோட தேனி வளர்ப்ப விவேகானந்தன் மேற்கொண்டு வராங்க. இங்க உற்பத்தி செய்யக்கூடிய சுத்தமான தேனு பல்வேறு விழாக்களின் விற்பனை அரங்குகள், விவசாய கண்காட்சிகள், இயற்கை சந்தைகள், நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகங்கள் மூலமா நேரடியா வாடிக்கையாளர்களை சென்றடையுது. கடந்த சில ஆண்டுகளா ஓராண்டுக்கு சராசரியா 15,000 கிலோ வரைக்கும் தேன் அறுவடை செய்யப்பட்டு வந்திருக்கு. ஆனா அண்மை கால தட்பவெப்ப நிலை மாறுபாடுகள் காரணமா கடந்த ஆண்டு தேன் அறுவடை 8,000 கிலோவா குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே தேன் மற்றும் தேன் மெழுகுல இருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மூலமா விவேகானந்தனுக்கு ஆண்டுக்கு ₹40 லட்சம் வரைக்கும் மொத்த வருவாய் கிடைக்குது. இதுல தேனி பெட்டிகளின் பராமரிப்பு செலவு, தேனீக்களை இடமாற்றும் செலவு மற்றும் பணியாளர்களின் ஊதியம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் போக வருஷத்துக்கு ₹15 லட்சம் முதல் ₹20 லட்சம் வரைக்கும் நிகர லாபமா ஈட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறாரு. பாருங்களேன், தேனி வளர்ப்புல இவ்வளவு பெரிய சாதனைய பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே கேக்கறதுக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு முக்கியமா உதவக்கூடிய தேனி வளர்ப்புல அதிகமாவே ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேனீக்கள் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நல்ல மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய பெருமக்களுக்கும் வந்து தெரியுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஜெஸ்வின். அவர் வந்து ஆல்பம் சாங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதனால இந்த திரைப்பட துறைக்கும் இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்படி வந்தாரு, எதனால அவருக்கு இதுல ஆர்வம் வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம், நான் ஜெஸ்வின்.
3: நான் எங்க ஓல்டு பஸ் ஸ்டாப் சைட்ல இருந்து சேலம்ல இருக்கேன். உங்களுக்கான கேள்விக்கான பதிலாம் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.
1: ஓகே ஓகே சார், உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க.
3: கண்டிப்பா. நான் வந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாப் சைட்ல தான் தங்குறேன், ஸ்டே பண்றதுலாம். நான் ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியா இருக்கிற ஒரு டைப், எந்த வேலை வெட்டியும் போகாம அந்த மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு ஆள் நான். அண்ட் காலங்கள் போக போக பொறுமையா

0: ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெலாம் வந்து அப்படியே இந்த ஃபீலிங் சைடு வழியாக வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே சார். இப்போ நிறைய ஃபீல்டு இருக்கும் போது இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்?
0: ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ஷூட்டிங்லாம் போயிடுச்சுன்னா நான் ரோட் சைட்லேருந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த ஷூட்டிங்லாம் பார்ப்பேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற டைம் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹிந்தி மூவியில் வந்து செலக்ட் ஆகும்போது அவனுக்கு ஒரு வீடியோ கிளிப் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர்லாம் இருக்கும்போது நான் எடுத்த கிளிப்பு அவங்க வந்து டைரெக்டாக எந்த குறையும் சொல்லாமல் டைரெக்டாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் என்னோடய ஃபிலிம் உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சைட் பை சைடாக. அண்ட் இதுதான் காரணம்.
1: ஓகே ஓகே சார். இதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு இந்த ஃபீல்டு தான் போகணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை சடனாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி வந்துச்சா?
0: ஆக்சுவலி ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போல எனக்கு வேலைக்கே போகக்கூட தான் இருந்தேன். அண்ட் சடனாக வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இதெல்லாம். அது நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் பார்ப்பேன்னு சொன்னல. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேமரா பின்னாடி வந்து பார்க்குறது, அந்த டைரக்ட் பண்ணுறது, அந்த ஆக்ஷன் கட்லாம் சொல்கிறது. ஸோ அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக வரும்போது அப்படியே நான் நிறைய கொஞ்சம் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஸோ அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஃபிலிம் ஃபீல்டில்.
1: ஓகே ஓகே. நீங்கள் வந்து 2019 வந்து சினிமா துறைக்கு வரும்போது என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு?
0: இல்லை அதான் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடியோ எடுத்து கொடுத்தது தான். அண்ட் 20 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் மிஸ்கின் வந்து ஒரு சைக்கோ ஃபிலிம்க்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான அந்த 2 மினிட்ஸ் வீடியோ தான் ஒன்று எடுக்க சொன்னாங்க. கைண்ட் ஆஃப் டைலாக் இருக்கக்கூடாது, 3 பர்சன் தான் இருக்கணும், அண்ட் த்ரில்லாகவும் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஒரு சீன் மாதிரி காட்டணும்னு சொன்னால் அதுவே பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஒரு ஒரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக கற்றுக்கினேன் எப்படி எடுக்கணும் ஒரு டைலாக் இல்லாமல் ஒரு 3 பர்சன்ஸ் வெடிச்சு அண்ட் ஒரு எப்படி ஒரு டார்க் ஃபீல் எப்படி எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஞ்சப்போ அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது, ஒரு சேலஞ்சாகவும் இருந்தது. அண்ட் அதை ரிலீஸ் பண்ணதில் எனக்கு நல்ல ஒரு வியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸும் வந்தது.
1: சூப்பர் சூப்பர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜஸ்வின் அவர்கள் அவங்களோட இந்த பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: उसका आत्म सम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता
0: है. 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதுல வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு அதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட டைரக்டர் அவர்கள் ஜஸ்வின் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த பயணத்துக்கு வந்தாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், பொதுவாகவே வந்து இந்த சினி ஃபீல்டையோ இல்ல இந்த சாங்ஸ் ஃபீல்ட்ல போகும்போது வீட்டுல இருந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்காது. நீ நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ டாக்டரா இருக்கலாம் இல்ல ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், நீ ஏன் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ண அப்படின்னு நிறைய சிச்சுவேஷன் எல்லாம் வரும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்கா?
3: ஆக்சுவலி அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஏன்னா உள்ளே குதிச்சுன்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து பயப்படுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம கிவ் அப் பண்ணாமல் நம்ம செயலுக்கிற ஒரு எஃபர்ட் நம்ம காமிச்சாதான் அவங்களுக்கும் தெரியும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு வேர்ட்ஸால் வார்த்தையால் சொன்னால் மட்டும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஜெர்னி பண்ணிட்டு வந்த ஃபீல்டு தான் இருது.
1: ஓகே ஓகே. அடுத்து வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு, எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க?
3: ஆக்சுவலி இந்த ஃபீல்டு பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா பாலிடிக்ஸும் இருக்கும், பட் அது ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் இதில் வந்து மெயின் திங் என்னன்னா நம்மளுக்கு என்ன தான் திறமை அதுக்கேற்ற கான்டாக்ட்ஸும் இருக்கணும் ஒரு சினிமாவில். அண்ட் கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு அன்னோன் பர்சனாக வந்து சர்வே பண்ணோன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும். ஒரு எஸ்டனுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து போகிறவங்க தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா வீட்லேயும் சப்போர்ட் வராது, பேரண்ட்ஸ் எல்லாருமே அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு செலவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கணக்கை காட்டும் வீட்டில் வந்து. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாது எவ்வளோ எஃபர்ட் போட்டோன்னு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் விட்டுறாதீங்க. அது சினிமா ஃபீல்டுன்னு வரணும்னு ஃபேஸ் பண்ணிட்டாவே மைண்ட் செட் வச்சாவே உள்ள கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தையே என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்க, ஆனால் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு பெயின் எதுவுமே பெயின்ஃபுல்லாக பார்க்காம, இது என்னோடய ஸ்டெப்பு, நான் ஜாலியாக தான் வர போகிறேன், நான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னா தாராளமாக யோசிக்காமல் இறங்கிடுங்க. மீது எல்லாமே கடவுளை பார்த்து போயிரு.
1: சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது உங்களோட ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
3: அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு இது. ஏன்னா ஒருத்தன் நம்மளை நம்பி காசு போடும்போது அதை நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அண்ட் ஆஸ் ஒரு டைரக்டரோட வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப்பு மாதிரி. அந்த ஒரு கப்பல் வந்து முழுங்குற மாதிரி இருந்தால் கூட எல்லாருமே சுற்றி பயந்தால் கூட அந்த கேப்டன் விட்டு பயப்படக்கூடாது. அப்போ தான் அந்த கப்பல் வந்து காப்பாற்ற முடியும், அந்த மனுஷங்களை சேஃபாக ஆக்கவும் முடியும். ஸோ நம்ம லைட்டாக பயந்தால் கூட அந்த செலவும் போயிடும், கான்டாக்ட்ஸும் போயிடும், நம்ம பேரும் போயிடும். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியரான விஷயம் தான், பயமாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற நம்மளுக்கு ஒரு ஜோராகவும் இருக்கும், நம்ம அதை பண்ணிவிடுவோம், நம்மளை நம்பி வராங்க, அந்த ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க ஓகே இந்த பையன் ஒரு ஸ்டெப் வச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனே வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த டைம் அப்போ நம்ம பயப்படாமல் ஒரு ஸ்டெப்பு பேக் வைக்காமல் எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக எடுத்து முடிச்சு விட்ருங்க. அண்ட் மீது எல்லாம் அத்தத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக.
1: ஓகே ஓகே. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜஸ்வின் அவர்கள் அவங்களோட பயணத்தோட முதல் நாளை பற்றியும் அவர் சந்தித்த சவால்கள் பற்றியும் ரொம்பவே தெளிவாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நின்றுனே தாயோ.
1: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும், மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜஸ்வின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட டைரக்டர் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு, அதுல அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட குறும்படங்கள் அப்புறம் திரைப்படங்கள்ல பணியாற்றும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது?
1: அது வந்து எப்பவுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே கொடுக்கும். ஏன்னா இப்போ ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான், அனுபவங்கள் கொடுக்கும். அந்த ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை திட்டவும் செய்வாங்க அண்ட் என்கரேஜும் பண்ணுவாங்க. அந்த திட்டம் செய்யும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போதோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அவங்க திட்டும் போதுக்கும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். நீங்கள் யாராச்சும் திட்டாங்களே நான் இதுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட வேல்யூ யாருக்கும் அது தெரியாது. நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க, நிறைய கற்றுக்கோங்க.
0: ஓகே ஓகே, அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இண்டிபெண்டன்ட் சாங்ஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
1: நான் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஓபி கோஆப்ரேட் ஆஃபீஸ் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 minutes 56 seconds தான் இருக்கும். பட் ஆனால் அதில் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 members ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் அது 1 million பட்ஜெட் காஸ்ட்டில் பண்ண ப்ராஜெக்ட். அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த ஒரு டீம் ப்ரொடக்ஷனு அந்த டீம் மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பாகவும் வந்தது அண்ட் பெரிய சேலஞ்சாகவும் இருந்தது எங்களுக்கு லாஸ்ட் டே. அப்போ ஏன்னா அந்த நாங்கள் ஜஸ்ட் ஒரு 3 days முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸையே நாங்கள் வந்து ரெண்டில் எடுத்து அந்த ஃபுல் ஃப்ளோரை நாங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது. அண்ட் ஒரு உள்ளே ஒர்க் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஜெயிலர் வாரிசு படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் டீம்லாம் வந்தனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஸ் அ டைரக்டராக சொல்லும் போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். ஸோ அப்படி வந்த சாங் தான் இந்த சிஓபி அந்த கோஆப்ரேட் ஆஃபீஸ் பிரச்சனைன்றது.
0: ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து, இப்போ நீங்கள் நிறைய சாங்ஸ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆன சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அது அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சேம் ப்ரொடக்ஷன் தான். அது எல்லாமே முடித்து ரிலீஸ் பண்ணுற டைம் அப்போ டியூ டு ஒரு ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் ஒரு பட்ஜெட்ஸ் இஷ்யூனால ரிலீஸ் பண்ண போயிடுச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டெப். அது அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஃபிலிம் வந்து நிப்பாட்டும் போது கண்டிப்பாக எல்லோரும் நம்மளை கொஷின் கேட்பாங்க, என்னடா ரொம்ப ஆர்னி அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த டைம் தான் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் யார் யார் யாரோட உண்மையான ஃபேஸ்லாம் நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட்டிங்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கூடியே இருப்பாங்க. அந்த ஷூட்டிங் படம் ரிலீஸ் ஆகும்போது டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம தான் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடும். ஆஸ் அ டைரக்டர் நம்மளால் எதுவும் மூவும் பண்ண முடியாது, ப்ரொடியூசர்கிட்ட போய் சண்டவும் போட முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறோம், அந்த டைமில் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எப்படி நம்ம ஃபைட் பண்ணிட்டு நம்மளுக்குள்ளே வெளியில் வரன்றதான் பெரிய டாஸ்க்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கில் ஒரு ஸ்டெப் நீங்கள் பார்த்து பார்த்து தான் பண்ணணும். அண்ட் நம்ம இப்போ ஈஸியாக கூட ஷூட்டிங் முடிச்சிடலாம், பட் ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ப்ரொடியூசர் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்.
0: ஓகே ஓகே சார். அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்குமே தெரியுது. நேயர்களுக்குமே இதை வந்து கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜஸ்வின் அவர்கள், அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை,

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜஸ்வின் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட டைரக்ஷன் பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் போது நீங்க வந்து எடுத்த சாங்ஸோட யூனிக்
2: என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி தான் இந்த சாங் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் அதுவும் நல்லாவும் போயிட்டு இருக்கு.

0: அண்டு கேட்டவங்க எல்லாருமே சீனியர்ஸ் வந்து இது எனக்கு நடந்த மாதிரி, இது என்னோட லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எங்களுக்கும், ஒரு போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
1: சூப்பர். அதாவது மற்றவங்க பண்ணுற இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க?
0: நான் வந்து சைடில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாகவும் நடிச்சிருக்கேன், க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாகவும் இன் ஜனநாயகன், அரசன், அப்புறமா வந்து ஃபீனிக்ஸ் இதுலேயும் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு வித் மல்லேஷ் டீமோட சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோஸ்ட் அண்ட் ஹாரர் டைப் அது. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் போயிட்டுருக்கு, அது வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் ரிலேட்டடான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் இப்போ அப்கமிங் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். அதாவது நெக்ஸ்ட் வந்து ஜனநாயகன் படத்தில் நீங்கள் வந்து இப்போ விஜய் சார் கூட நடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இளைய தளபதியோட இப்போ சிஎம்மாக வேறு இருக்கார், அண்ட் அவர் கூடயும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராகவும் நடிச்சிருப்பேன், அண்ட் ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ரவுடி ஆளுங்களையும் ஒரு இதாக இருப்பேன் நான் ஒரு க்ரௌடில். ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீனில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்தா தான் தெரியும், ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிடுறேன். ரிலீஸ் ஆயிடுச்சுனா பார்த்துட்டு சொல்லுங்கள்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் டேரக்ஷனும் பண்ணுறீங்க, படத்துலையும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜஸ்வின் சார் அவர்கள் அவங்களோட பயணத்தில் இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட டேரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜஸ்வின் அவர்கள் தான் இருக்காரு. அவங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட டைரக்ஷன் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு, அது மட்டும் இல்லாம அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த பயணத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
4: நான் வந்து நிறைய கத்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு ஏம் நோக்கி நம்ம போகிறோம்னா நிறைய நம்மளை தடங்கள் வரும், நிறைய நம்மளுக்கான பேட் கமெண்ட்ஸ் வரும், நிறைய பேர் நம்மளை கீழே இறக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் மற்றவங்களோட வேலையை அதுதான். ஏன்னா எதனால அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களால பண்ண முடியாதனால அவங்க நம்மளை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாவே நம்ம பாட்டுன்னு பண்ணி இருக்கணும். 1000 பேர் சொல்லுவாங்க, எனக்கும் சேம் இதே தான் நடந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டாளிங்களும் சொன்னாங்க, என் ரிலேட்டிவ்ஸும் சொன்னாங்க, அண்ட் என் அப்பாவும் என்னை பற்றி திட்டியிருக்கு ஃபிலிம் ஃபீல்டு வேணாம் அப்படின்னு சொல்லி. எது நான் ஆல்ரெடி சொன்னதான் என்ன ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சரும் ஸ்டாப் பண்ணனால அண்ட் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ என்னை 1000 பேர் என்னை எதிர்த்தாலே எனக்கு ஒருத்தவங்க எனக்கு பாசிட்டிவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது எங்கள் அம்மா தான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஜெர்னி வந்து எந்த இடத்துலையும் டவுன் பண்ணாமல் அண்ட் எவ்வளோ தான் நம்மளுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுவும் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன். நான் ஓகே, இவங்க இது இப்படி சொல்கிறாங்களா, நம்மளுக்கு இப்போ டைம் சரியில்லை, நம்ம சைலண்டாக இருப்போம். நம்ம டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த வாயை நம்மளை கெட்டதாக சொன்னாங்களோ அவங்களே நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது தான் கரெக்டாக 2024 வந்து என் டேடி கரெக்டாக என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் எங்கள் அப்பா என்னை திட்டிட்டு இருந்தவர் அணின்னு பார்த்து சடனாக என்னோடய ஃபிலிம் பற்றி கேட்டார். நான் அந்த பாஸ்ட் அந்த 2020 24 போய் தான் சொல்லிட்டு இருந்தேன், படம் வந்து இன்னும் எடிட்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி. பட்டு அப்போ தான் சொன்னார் மாதிரி, சரி பையன்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது தான் அகெயின் நான் இந்த ஃபிலிம்குள்ளே வர மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப்பான ஒரு காலம் இது. எதுனாலாம் எங்கள் அப்பா எப்போவுமே கேட்காத வார்த்தை அன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணுறியான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே நான் அப்பாவை பொதுச்ச இடத்துல போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அப்பா கடைசி வார்த்தைக்காக நான் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஓட ஆரம்பித்தேன். இப்போ இருக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நான் அந்த ஓட ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா மட்டும் அந்த வார்த்தை சொல்லலாம் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். ஸோ என்னால் ஒரு அன்னோன் பர்சனாலே முடியாத ஒன்று முடிச்சிருக்கானா உங்களாலேயே முடியும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னு ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், அது நம்ம மைண்ட் செட்டு தான். ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்க நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான இது கிடைக்கும். நான் அப்படி தான் ஒரே ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், இந்த ரிலீஸ் ஆகிறதுனால இது ஒரே ஒரு ஆல்பம் சாங் அஃபிஷியலாக. ஸோ பண்ணனால இப்போ அந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்ஸ் கிடைச்சி ஜனநாயகங்களில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு ஸ்டெப்பை ரொம்ப நிறைய ஃபேஸ் பண்ணணும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணிட்டு வர அச்சீவ்மெண்ட் இருக்கலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
3: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அடுத்து வந்து இந்த உங்களோட அனுபவத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டாவோ இல்லை பெரிய விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க?
4: எனக்கு வந்து இந்த அவார்டாக பார்த்தீங்கன்னா நான் இது இந்த சாங் எப்படினா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் ஒரு அன்னோன் பர்சன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் தான் இப்போ இந்த வேர்ல்டுக்கு. நான் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இப்போ நான் ஒரு ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வரேன்னா என்னை ஒரு அன்னோன் பர்சனாக தான் பார்த்தாங்க. அந்த பேரை நான் உடைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை உடைச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் இப்போ வெளியில் போகும்போதெல்லாம் ஓகே ஒரு டைரக்டர் ஜெஸ்வின் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அந்த சாங் வந்து எனக்கு கூட்டின்னு போயிருக்கு. ஸோ அதுவே எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது என்னதுன்னா இதோடய நம்ம நிப்பாட்டாமல் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு புது அனுபவமாக இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம ஒரு எஃபர்ட் போடணும், நம்ம இதோடய அப்படியே விட்டுறக்கூடாது. அண்ட் அதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை எப்பவுமே அடிப்பாங்க, வெளியால் யாரும் அடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டயும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா சினிமான்னு வந்துச்சுன்னா எல்லாரையும் மாற்றிடும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், என்னோட 7 ஃப்ரெண்ட்ஸே என்னை ஏமாற்றினாங்க. ஸோ அதனால் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் டவுன் ஆகாதீங்க. அவங்க ஏமாத்துறாங்களா, ஓகே அது அவங்களோட லாஸ். நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
3: ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல் அப்படின்னா எதுவாக இருக்கும்?
4: என்னோட ஃபியூச்சர் கோல் ஃபஸ்ட்டு வந்து இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகணும் பேரண்ட்ஸை. நான் வந்து அதுன்னு சொல்லிட்டு சினிமா ஃபீல்டுன்னு இல்லை, சைடில் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு சினிமா ஃபீல்டும் போயிட்டுருக்கேன். பட் ஒன்ஸ் என்னோடய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்னே போகாது. என்னோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே சினிமா தான். அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த சினிமாவில் மூலமாக ஒரு நிறைய மெசேஜும் கொடுக்கணும். அண்ட் அதோட ஸ்ட்ரகிள் ஒரு அன்னோன் பர்சன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படின்றதும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் மேபி இன் ஃபியூச்சர். ஸோ ஃபேஸ் பண்ணுங்க எல்லாமே. அண்ட் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க நம்மளை சப்போர்ட் பண்ண, அவங்கள கைவிட்டுறாதீங்க. அவங்களோட ஒரு வார்த்தை போதும், 100 பேர் தப்பாக சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு மேலே வந்துடுங்க.
3: ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்கு வரணும்னு நிறைய இளைஞர்கள் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கேருந்து தொடங்குறது, இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், வீட்டிலலாம் விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற பர்சன்ஸ் வந்து இப்போ கான்டாக்ட்ஸ் இல்லை, பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிற ஃபோனு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு சின்ன கிளிப்பாகவே எடுங்க, எடுத்து ஒரு இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தவே உங்களுக்கான ஒரு பர்சன் அங்கேருந்து ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இந்த யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அது நம்மளுக்கு அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி நிப்பாட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் நடக்கிறது அப்படின்னு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் நிப்பாட்டாமல் என்கிட்ட எந்த பட்ஜெட்டும் இல்லை, எனக்கு எந்த பேரும் யோசிக்காமல் ஒரு சின்ன ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி சின்னதாக ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணி ஒரு இன்ஸ்டாவில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் அந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து நம்மளுக்கு தான், யாருக்கு இவங்க அவங்களுக்குன்னு இல்லை. This world is yours. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எங்கேயுமே டவுன் ஆகாதீங்க. கஷ்டமாக இருக்குதா, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போயிடுங்க. ஸோ நெவர் கிவ் அப், அவ்வளோதான் சொல்லணும்.
3: ஓகே சூப்பராக பேசுனீங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க, நன்றி.
4: தேங்க்யூ. ஓகே பாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெஸ்வின் இப்போ கிளம்புறேன். இதோட வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் இதே உங்களோட சோனா எஃப்எம்ல. தேங்க்யூ ஏஞ்சல், பாய் பாய் காய்ஸ்.
3: ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜெஸ்வின் அவர்கள் அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தாரு, அது மூலியமா மற்றவங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாரு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன சத்யா நம்ம பேச போறோம், நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நம்ம இந்தியா அப்படின்னாவே இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடுங்க. என்ன சத்யா சொல்ற, நம்ம இந்தியானா உலகமே வியந்து பார்க்குற நாடா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா உலகத்திலே வல்லரசு நாடு, ரஷ்யா அதை விட வல்லரசு நாடு. இப்போ இப்படி இருந்தாலுமே இந்தியா ஏன் வந்துட்டு மெயினாக வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை. அது அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் மொழி வேறு, ஜாதி வேறு, மதம் வேறு, இனம் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, உணவு வேறு, உடை வேறு, மாநிலங்கள் வேறு, நடைமுறைகள் வேறு. இருந்தாலுமே நம்ம எல்லாத்துடைய மனசுலையும் ஆழமாக பதிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே இந்தியர்கள். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஒற்றுமையாக இருக்க வைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் பல விதங்களில் மொழி, இனம், பாகுபாடுன்னு சொல்லிட்டு பல விதங்களில் நம்ம வந்துட்டு தனித்தனியாக இருந்தாலுமே, இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போது நம்ம எல்லாருமே ஒரே உரிதா வந்துட்டு ஒன்றிணைஞ்சிருவோம், ஒரே ஒரு நாடா. அந்த ஒரு ஒற்றுமை தான் உலக நாடுகள் எல்லாமே நம்மளை பாராட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஒற்றுமை தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸான ஒரு விஷயம். நம்ம ஒரு மாரியம்மன் கோயில் பண்டிகை நடக்குது அப்படின்னா கூட அங்கே வந்துட்டு முஸ்லீம் நண்பர்களை கூப்பிடுறது, அதுக்கப்புறமா முஸ்லீம் நண்பர்கள் ஒரு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரியாணி கொடுக்கறது, இப்படி நிறைய கலாச்சார நிகழ்வுகள் ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு அன்பு ரீதியாகவும் நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதுதான் வந்துட்டு நம்ம இந்திய நாட்டுடைய பெருமையாகவுமே இருக்குது, நம்ம இந்திய நாட்டுடைய பெரிய ப்ளஸ்ஸாகவுமே, முக்கியமாக உலக நாடுகள் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாகவுமே இருக்குது. ஆனால் இந்திய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த விஷயத்தை பலப்படுத்துறது எது, அதை பலமாக்குறது எது, கலாச்சார ஒற்றுமையா இல்லை சட்டங்களா, கலாச்சார ஒற்றுமையா இல்லை சட்டங்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக மார்டின் கார்டிஜருடைய சைனா காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு?
1: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது,
0: கலக்கிட்டோம்ல.
1: பாரப்பா, சரி அடுத்து என்ன?
0: அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: மச்சா, உங்க பாருடா ஆறு எவ்வளோ அழகா இருக்குல்ல.
3: ஆமா மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
2: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக கேரளா ட்ரிப் போறோம்டா.
3: இதை தானா 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
2: மச்சான் அது 4 வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போறோம்.
3: நல்லா போவோம் போ.
2: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
3: இல்லைனா விடவா போறேன்.
2: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆத்துக்குள்ள போட்டா என்ன ஆகும்?
3: பெட்டரா நீயே இதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
2: என்ன மச்சான் இது கூடயா தெரியல, ஈரமாகும்டா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி

0: சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளோட 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்திய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை பலப்படுத்துறது எது, கலாச்சார ஒற்றுமையா இல்ல சட்டங்களா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
5: நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமைகள் ஒற்றுமை அந்த மாதிரி வந்து கலாச்சார உணர்வுனாலதான் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்குங்க. சட்டங்கள் அல்ல, சட்டம் வேறு, கலாச்சாரம் வேறு.
4: ஆமாண்ணா.
5: எப்படிங்க அப்படின்னா வந்து 1000 டிந்து ஜாதி என்ன அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு பாரதியார் பாடினாருங்களா, அந்த மாதிரிங்க நம்மளுக்குள்ள ஜாதிகள் அது நிறைய இருக்குது. முஸ்லீம் வேற, கிறிஸ்துவர் வேற, இந்திய வம்சத்தினர் வேற அப்படின்லாம் நினைக்கிறதில்ல. எல்லாம் ஒற்றுமையாட்ட ஒரு இப்ப எங்க மாரியம்மன் கோயில் பகவதியம்மன் கோயில் ஜாதி கும்பிடுறாங்க அப்படின்னா பூரா இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் எல்லாம் வந்து கும்பிட வருவாங்க. அதே மாதிரி கட்சிகளுக்கு நாங்க போவோம்ங்க. இப்படி நம்மளுக்குள்ள கலாச்சார ஒற்றுமை இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம இந்தியா முன்னேறி வரவங்க வந்து சட்டங்களால அல்ல, சட்டத்தினால எதையும் சாதிக்க முடியாதுங்க.
4: சூப்பர்ண்ணா, சூப்பர்.
5: முடியாட்சி காலத்துல மன்னர்களுக்குள்ள ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு போட்டி சண்டை பொறாமைகள் இருந்ததுனாலதான் நம்ம இந்தியாவே ரொம்ப பால் பட்டு கிடந்தது. இப்ப நம்ம குடியாட்சி வந்த உடனே எல்லாம் ஒரே ஒற்றுமை, எங்க போனாலும் இந்தியங்கிற ஒரே பேர் தான்.
4: சூப்பர்ண்ணா, கரெக்ட்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி.
5: கலாச்சாரம் உணர்வுதான்.
4: நன்றி. கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அவங்க ஊரில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி ஒரு உதாரணமாக காட்டி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டில் ரொம்ப ஆழமாக வந்துட்டு வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது மூலமாக தான் நம்மளுடைய கலாச்சார ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் இருந்தே அந்த கலாச்சார ஒற்றுமைகள் பின்பற்றப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தான் வந்துட்டு திருப்பூர் கஸ்தூரி அண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய நாடுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத பலப்படுத்துறது, கலாச்சார ஒற்றுமையா இல்ல சட்டங்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: பாட்டி. வணக்கம், சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: அந்த கலாச்சாரம் வந்து அவர் அவரோட மதங்களை பொறுத்தது, சட்டத்தால எந்த ஒரு இதையும் மாத்த முடியாது. அது அவங்க அவங்களே தீர்மானிக்கிறதுதான் கலாச்சாரம். அவங்க அவங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி கலாச்சாரத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனா சட்டத்தால எதையும் திருத்த முடியாது. அதனால ஒரு பொருளாதாரம், நாட்டு வளர்ச்சி, இதுக்கெல்லாமே காரணம் அவங்க அவங்க கலாச்சாரமும் ஒரு முக்கியத்துவம் தான். சட்டத்தால வந்து ஒரு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மனிதனா பார்த்து அவங்க அவங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள வளர்த்தி கொண்டாதான் அந்த வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா சட்டத்தால வந்து ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னாலாம் நினைக்க முடியாது. ஒழுங்குபடுத்த முடியும்னாக்க அந்த அந்த நாட்டோட வளர்ச்சியை பாதிக்கும் சட்டங்கள்லாம்.

0: 9 7 8 7 7 0 அப்படி நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம் இன்னொரு நேயர்மே இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ சோனாயப்பம், தேவைப்பாளர் சத்யா அவர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஆனந்தியா.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
1: வணக்கம். நல்ல அருமையா தலைப்பு வச்சிருக்கீங்க. இந்தியாவில் வேற்றுமை இலக்குமிக்கான கலாச்சார ஒற்றுமையா சட்டங்களான்னு தானே கேட்டுக்கிறீங்க?
0: ஆமாங்க அண்ணா.
1: ஆமா, அதில் பார்த்தா சட்டங்கள், அதாவது கலாச்சாரம் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் வேறுபடுத்த செய்யுங்க. வேற்றுமையில ஒற்றுமைக்கு இந்தியாவில முக்கியமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டங்கள்லாம் வந்து சரியான பாதையில எல்லாம் சொல்ல, வன்கொடுமை சட்டங்கள் என்ன வன்கொடுமை பண்றதுங்க, இல்ல பாலியல் பெண்கள் பாலியல் கொடுமைக்கான சட்டங்கள், அது எல்லாம் பார்த்தோம்னா இங்க பார்த்தாலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லாம் சரியாக இருக்கு, எல்லாத்தையும் விட சரிக்கிட்ட இருக்கு. வரதட்சணை கொடுமை சட்டங்கள்
0: என்னங்க
1: ஐயா, இதெல்லாம் வந்து பொதுவான இதாக தான் இருக்கு சட்டங்கள். அதனால வேற்றுமையிலும் இந்த ஒற்றுமை காரணம் இந்த சட்டங்கள்லாம் சரியான தெரியல
0: கேட்டேன். ஜெய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். என்ன

0: உங்க சத்யா நம்மளுடைய எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பா என்ன இருக்குது, இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய நாட்டுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த பலப்படுத்துறது எது, கலாச்சார ஒற்றுமையா இல்ல சட்டங்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்க கருத்துக்கள்.
1: கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவை ரொம்ப யூனிக்கான ஒரு நாடாக பிரகடனப்படுத்துறது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்ப்பா. ஏன்னா வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மாநிலங்களாக இருந்தாலும் இந்த கலாச்சாரத்துல நம்ம எல்லாருமே ஒற்றுமைப்படுறோம். இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துல நீங்க பாருங்களேன், இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கட்டும், ரிபப்ளிக் டேவா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருமே கலாச்சார ஒருமைப்பாடோட நிறைய விஷயங்கள் செய்யறோம். முக்கியமா அந்த தீபாவளியா இருக்கட்டும், அப்புறமா பொங்கலாக இருக்கட்டும், வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களாக இருந்தாலும் அந்த கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு இந்தியாவை ஒரு தனிமையாக பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கு. இந்தியாலேயே நீங்க பாத்தீங்கன்னா அதிக அமௌண்ட் ஆஃப் மொழி பேசுறாங்க, அதிக மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு மொழி இருந்தாலும் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுதான் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத யுனைட்டியா இருக்கிறது, பல்வேறு கலாச்சார வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வாழறது அப்படிங்கிறது தான் இந்தியாவை ஒரு தனித்துவ நாடாகவும் பிரகடனப்படுத்துறது. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண தோணுச்சுப்பா.
0: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
1: கண்டிப்பா, தேங்க்யூ சத்யா.
0: தேங்க்யூ. சந்திரசேகர் ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துல பகிர்ந்துகிட்டாரு. அதாவது கண்டிப்பா இந்த கலாச்சாரம் மட்டும்தான் நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு யூனைட்டி, அதாவது ஒற்றுமையான ஒரு நாடா வந்துட்டு காட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. இன்னமும் கூட நம்முடைய கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குல்ல நம்ம சேலத்துல, அந்த கோட்டை மாரியம்மன் கோயில் அப்போ பண்டிகை வந்துச்சு அப்படின்னா எதுல இருக்கக்கூடிய மசூல் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்துட்டு நமக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு அவங்களுடைய மசூதியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கூட கோட்டை மாரியம்மன் கோயில் இருந்து அவங்களுக்கான உதவிகள் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான யூனிட்டி இருக்கிற கண்டிப்பா நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படி மாதிரி கருத்துல பகிர்ந்துருக்காங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துலயுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பலப்படுத்துவது இது கலாச்சார ஒற்றுமையா இல்ல சட்டங்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. அந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவரு கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: நாட்டுல வந்து வேற்றுமையில் ஒற்றுமை பலப்படுத்துவது வந்து ரெண்டுமே இருக்கணும். அங்க கலாச்சார ஒற்றுமை இருக்கணும், சட்டங்கள் ரெண்டுமே தான். இப்ப கலாச்சார ஒற்றுமை இருக்குன்னா சட்டங்களாலதான் இருக்கு. வந்து சட்டங்கள் இல்லைன்னும் போது அவங்கவங்க, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரிவினைகள் மக்கள்கிட்ட, கட்சிகள் நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிவினை உண்டு பண்ணி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சட்டங்கள் இருக்கிறதுனாலதான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அவங்க வராங்க. சரி, நம்ம மீறக்கூடாது, நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அப்ப கலாச்சார ஒற்றுமை இருந்தாலும் சட்டங்கள் இல்லைன்னாக்க அவங்களுக்குள்ள அந்த இறையாண்மை, சமத்துவம், அந்த சட்ட இருக்கிறதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, அந்த இதெல்லாம் வந்து அவங்கள வந்து கட்டி அமைக்கிறது. இப்ப எப்படி சொல்லணும்னா, கலாச்சார ஒற்றுமை என்பது பேஸ் மட்டம் மாதிரி, சட்டங்கள் வந்து கட்டடம் மாதிரி. ரெண்டுமே இருந்தால்தான் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கலாச்சாரம், சட்டங்கள் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளை நாட்டில் வந்துட்டு அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறத அவர் கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா என்ன தான் வந்துட்டு சட்டங்கள் இருந்தாலுமே கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கணும். அந்த கலாச்சார ஒற்றுமையும் இந்த சட்டங்கள் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானுமே இங்கே சொல்லிக்கிட்டு இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு திங்கட்கிழமை இன்னொரு புது தலைப்பில் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, மூன்று வணக்கத்தோட நாகராஜ் வந்துட்டேங்க உங்க கூட பேசுறதுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி தினமுமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் இது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உணவு முறைகள், அது வந்து ஒரு தப்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு தெரியாது, யாராவது வந்து இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முறை தப்பு அப்படின்னே வந்து தெரியும். ஸோ சரியான முறை எது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் உணவு சார்ந்த நிபுணர்களும் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிற விஷயம் கறி, மீன், முட்டை இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா தான் கொழுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு வெஜ் ஃபுட்டில் வந்து என்னென்னமோ நிறையா தேவைப்பட்டதை, அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை சாப்பிடுவாங்க. ஆனால் கறி, மீன், முட்டையில் இருக்கிறத விட நிறைய வெஜ் ஃபுட்ஸ்லேயும் அதிகமான கொழுப்பு வந்து இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கும் வந்து பேச போகிறோம். அதாவது என்ன எடுத்துக்கலாம், கொழுப்பு நம்ம உடல் அதிகமாக கூடாது அப்படின்னா கறி, மீன், முட்டையை மட்டும் நம்ம தவிர

எடுத்தால் போதாது, இன்னும் சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்றது தாங்க. பொதுவாக இப்போ நம்ம சைவம் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் ரொம்ப அசால்ட்டாக வந்து இருப்போம், நமக்குலாம் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்காது, அதிகமாக ஆகாது, உணவில் வந்து இருக்காது அப்படின்னு. ஆனாலும் நெய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும், எண்ணெய் உணவுகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், இனிப்புகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட், பப்ஸ், கேக், அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், சிப்ஸ், சமோசா, கடையில் எண்ணெயில் பலமுறை பொரித்த உணவுகள், பாக்கெட்டில் இருக்கிற உணவுகள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது அசைவ உணவை விட ரொம்ப வேகமாக நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ நம்மளுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு உணவு மட்டுமே காரணமாக அப்படின்னா இல்லைங்க. ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வேலை பார்க்கறதுனால, உடல் உழைப்பு சரியாக இல்லாததுனால நல்ல கொழுப்பு HDL வந்து குறைஞ்சி கெட்ட கொழுப்பு LDL வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், என்னதான் நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பில் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து தூண்டப்பட்டு கொழுப்பு உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். இதற்கப்புறம் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாலும், சரியான தூக்கமின்மை இல்லை அப்படின்னாலும், நீரழிவு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவலை அதிகமாக வந்து பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ தினசரி உடற்பயிற்சி, நம்ம சரியான கன்சல்டேஷன், டாக்டரோட கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பாடு முறை, இது எல்லாத்தையும் மாற்றினா நம்மளுடைய உடலில் கொழுப்போட அளவை, அதாவது நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணி கெட்ட கொழுப்பை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், பாட்டை கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்படுது.

0: ஏற்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: तो उसका आत्मसम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता
0: है। 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான்
1: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா. ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால் முடியும்

0: மா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா அவங்க தினமும் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொதுவாகவே குழந்தைகள் பெரியவங்க கிட்டேருந்து, அதாவது அப்பா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அவங்க பார்க்குற பெர்சன்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அப்படி குழந்தைகள் அவங்க வந்து ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்குள்ளார ஒரு புது ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட குழந்தைகள் நல மருத்துவர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டை வந்து சொல்லித்தரணும், அவங்கள வந்து புக் படிக்க வைக்கணும் இல்லை யோகா பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்கள எப்படி மேம் அதை வந்து பண்ண வைக்கிறது? மேம்
5: குழந்தைங்க வந்து மாடலிங், அதாவது லைக் அவங்கள பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்கள அவங்க வந்து அட்மயர் பண்ற மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை இன்னொரு சிப்ளிங்கோ அதை பண்றதை பார்த்துதான் அவங்க கத்துப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சியும் மாடலிங்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் பில்டிங்ல ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்போதுமே ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைகிட்ட சொல்லணும். அதாவது லைக் ப்ரஷ் பண்ணனா அவங்களுக்கு எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். காலையில எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் ப்ரஷ் பண்ணிடணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் மாத்திட்டோ இல்லை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீ வந்து பெட்ல படுக்கணும் அப்படிங்கறத சிம்பிளா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லி கொடுத்துடணும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க சீக்கிரமா கத்துப்பாங்க. இன்னொன்னு, ரொட்டீனை நம்ம மாத்தவே கூடாது. ஸோ இப்போ எந்திரிக்கிறாங்க அப்படின்னா டெய்லி அந்த ரொட்டீன் வந்து அவங்க பண்ண வச்சுட்டே இருந்தோம்னா எந்திரிச்சதும் நம்மளும் பாத்ரூம்ல போய் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் அதை பார்த்து பார்த்து கத்துப்பாங்க. ஸோ ரொட்டீன் கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிஹேவியர் நம்மளும் பண்ணணும். நம்ம பண்றதை பார்த்துதான் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் காப்பி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணாம வேற ஏதாவது பண்றோம். இப்போ சிம்பிளா நீ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூட ஜம்ப் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா நம்ம சாப்பிட்டு இருந்தா நம்ம மட்டும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு கேள்வி. அந்த கேள்வி நம்ம வரவிட கூடாது. அவங்க என்னென்னலாம் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். இன்னொன்னு, குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு சும்மா வாய்வழியா சொன்னா மட்டும் பத்தாது. அதை ஒரு ஃபன்னான விஷயமா ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படின்னா ஒரு ரிவார்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், ஒரு சார்ட் மாதிரி வச்சுட்டு டெய்லி இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டிக் போடுறது இல்லை அவங்களே டிக் போட்டுக்க சொல்றது, ஒரு ஸ்டார் கொடுக்கறது, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது, இந்த மாதிரி ஃபன்னா மாத்தணும்னா அவங்க கண்டிப்பா இதை கேட்டுப்பாங்க.
4: கண்டிப்பாங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். நன்றிங்க மேம்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். மன ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. இந்த மெடிடேஷனை தினமும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்கும். அதாவது மனசை அடக்க நினைக்கக்கூடாது, ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாபெரும் ஞானி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மனம் அடக்க நினைத்தால் ஓடும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மனசுக்கு வந்து ஏகப்பட்ட தத்துவங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படி ஏகப்பட்ட தத்துவங்கள் இருந்தாலும் ஏகப்பட்ட மெடிடேஷனும் இருக்கு இல்லைங்களா. ஒரு 3 மெடிடேஷன் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். சாக்லேட் தியானம், அதாவது தியானம் அப்படின்னா என்னங்க நகராஜி, எப்படி ஒரு இடத்துல உட்காந்து கண்களை மூடி மனசை பார்த்து ஏதாச்சும் ஈஸியான மெத்தட் இருக்கா அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்றது இருக்கு இல்லைங்களா. நமக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டை வாங்கி அதை நல்லா நம்ம பார்த்து அந்த கவரை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை நம்ம அப்படியே பொறுமையாக வாய்க்குள்ளார கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அதை மெல்றது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வேற எங்கேயும் கவனம் இல்லாமல் கரெக்டாக கவனித்தோம் அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து முழுசாக நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த சாக்லேட் மேலே கவனம் இருக்கணும். இது கூட ஒரு தியானம் தாங்க, சாக்லேட் தியானம்னு இதுக்கு நம்ம வந்து பேரும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், நம்ம எப்போ கண்ணை மூடி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க தான் ட்ரை பண்ணுவோம், அதாவது கண்ணை மூடினா கூட வேறு ஏதாவது ஒரு இடத்துல கவனம் போயிடும். ஆனால் நம்ம காதை பயன்படுத்தி ஒரு தியானம் பண்ணலாங்க. அதாவது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம காது மட்டும் ஆக்டிவாக இருக்கணும், கண்ணை கூட நம்ம வந்து மூடிக்கலாம். சுற்றிலும் என்னென்ன சவுண்டு கேட்குதோ ஒரு சவுண்டு விடாமல் அப்படியே நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சவுண்டை கிளி கத்துறது, அதுக்கப்புறம் பறவைகள் பறக்கிற சவுண்டு, பறவைகள் பறக்கிற சவுண்ட்னா கிட்ட பறந்தால் அதோட சவுண்டு கேட்கும், தூரத்துலனா கேட்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டு, நம்மளுடைய அசைவுகள் கூட, நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்டேருந்து நிறைய சவுண்டு வரும் இல்லைங்களா, கையாட்டுறது காலாட்டுறது, அதையெல்லாம் கூட கவனிக்கணும். ஆப்போசிட்டில் நடந்து போகிறவங்களுடைய சவுண்ட், இப்படி எல்லாத்தையும் கவனித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வகையான தியானம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாச்சு தியானம் அப்படின்னு, எப்பயாச்சும் நமக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்கல தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னா வீட்லேயே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். நம்ம திடீர்னு வந்து ஏதோ ஒரு பொசிஷனில் அப்படியே ஒரு அசையாமல் ஒரு 5 நிமிட்ஸ் வந்து இருக்கணும். அந்த சமயத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மைண்டும் ஆஃப் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், அதாவது அசையாமல் இருக்கணும், அது நின்றுட்டு இருக்கலாம், இல்லை சைடில் செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அப்படியே அந்த

ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னதும் அப்படியே அசையாமல் நிற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிற்கணும். ஃபைவ் லிமிட்ஸ் அடிகாரத்தை தெரிகிற மாதிரி பார்த்து ஒரு ஃபைவ் லிமிட்ஸ் நம்ம ஸ்டாச்சுவாக இருந்தோம் அப்படின்னா அப்பயும் ஒரு மெடிடேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த, அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றியும் உணவு முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அப்படி ஏற்காட்டில் வந்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆவி அதிகமாக பிடிப்பாங்க, அதாவது நீராவி வந்து பிடிப்பாங்க. யூக்கலிப்டிஸ் அப்படின்ற அந்த மரம் அங்கே வந்து இருக்குது. அந்த இலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்துக்கு அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. தைல மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்குமே அந்த யூக்கலிப்டிஸ் இலைய மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்படி ஏற்காடு ஜெரினா காட்டிலிருந்து மேரி பாட்டி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், பாட்டி யூக்கலிப்டிஸ் இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எந்த மாதிரியும் நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துவீங்க, அதனால் என்னென்ன ஒரு பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும் பாட்டி?
7: அந்த இலையை போட்டு லேசால வச்சுருவோம், நல்லா அந்த இலை மிதிக்கும். மிதித்த உடனே செங்கல் இருக்குல்ல, இந்த இவ்வளவு பொறிச்சு செங்கல்லை உடச்சி அடுப்பில் போட்டுருவோம், சூடாகிடும், நல்லா பழுத்துரும். எடுத்து வேச்சாலைக்கு மூடி போட்டு கொஞ்சம் வச்சுருவோம். வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேசாக பிடிக்கும் பெரியவங்களுக்கு. கம்பளியை போத்தி விட்டுருவோம். போத்தி விட்டுட்டு கரண்டியில் அந்த செங்கல் எடுத்துட்டு வந்து மூடியை திறந்துட்டு போட்டுருவோம். அந்த ஆவி அடிச்சு நல்லா முதல் வந்து நல்லா அடிக்கும், நல்லா கூப்பிட்டு நல்லா நனைஞ்சு போயிடும். எடுத்துருவாங்க, எடுத்து தண்ணியாக ஊற்றும், குண்டை போட்டு எல்லாம் தொடச்சி போடும். தொடச்சிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கம்பளியை போட்டு அடுத்த கல்லை கொண்டு வந்து போடுவோம். போட்டு அதையும் பிடிப்போம், நல்லா தண்ணி வந்துடும், அந்த வேர்த்து தண்ணி வரும். அதை தொடச்சி விட்டு மூணாவது தண்ணி அதுக்கு போடும், கல்லை போட்டு நல்லா குப்பிட்டு வேர்த்துனாக்க தண்ணியை முக்கான கல்லை எடுத்து ஊற்றிடுவோம்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பாட்டி. நன்றிங்க பாட்டி. ஏற்காட்டிலிருந்து மேரி பாட்டி நம்ம கூட இணைஞ்சு இந்த ஆவி பிடிக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தேன், ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770108. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தலைப்பில், அதாவது நாகராஜ் இந்த ஒரு ஹெல்த்தை பற்றி நீங்கள் பேசுங்க, இந்த ஒரு ஹெல்த் பிரச்சனையை பற்றி பேசுங்க அப்படின்னாலும் அதை பற்றியும் நம்ம வந்து பேசலாம். மருத்துவர்கள்ட்டையும் அந்த ஒரு குவஸ்டினை வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளுடைய நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770108. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைமில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே மழையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது மழையெல்லாம் எங்கே வருது அப்படின்னு நினைக்கும்போது ஃபுல் நைட்டும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மார்னிங் வந்து ஆஃபீஸ் புறப்படும் போது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகும்போதும் அப்பப்போ மழை வந்துக்கிட்டு தானே எங்கே இருக்குது. இந்த மழைக்காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டைமில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு மழைக்காலத்தில் சொறி சிரங்கு அதிகளவில் பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இது மட்டுமே இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும், இப்போ அந்த தண்ணீரில் நம்ம நடந்து போக வேண்டிய சூழல் வந்து ஏற்படுங்க. இது கட்டாயமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்த கிடக்கணும் அப்படின்னா சேத்துல கூட இறங்கி நடந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். அப்போ காலில் சேற்றுப்புண் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு தண்ணீரில் நுழையாத, அதாவது சாரி தண்ணீர் நுழையாத காலணிகளை வந்து பயன்படுத்தணும். இப்போ ஷூவே நம்ம வந்து போட்டால் கூட தண்ணீர் வந்து நுழைஞ்சிரும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு வகையில். அந்த மாதிரி தண்ணீர் நுழையாத காலணிகளை இந்த மழை காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததும் வெந்நீரில் கிருமி நாசினி வந்து போட்டு காலை நல்லா சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய காலணியும் நல்லா சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம சோனாயஃபம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாங்க. அப்படி நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க. நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நம்ம வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வேற எதுவுமே ஈடாகாது. இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பு கிடைக்கிறது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். பொதுவாகவே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு. நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும் போது யாராவது ஒருத்தர் தானா வந்து ஒரு கப் காஃபி கொடுத்தாலோ இல்ல நம்மளுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு நாம கேட்காமலே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணாலோ நம்மளோட மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும். நம்மள இவ்வளவு தூரம் கவனிச்சிருக்காங்களே பரவாயில்ல, அவங்களுக்கும் நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியுது அப்படிங்கிற ஒரு உணர்வு இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு அழகான விஷயம் தான். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில கேட்காம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா வீட்டுல கணவருக்கு என்ன பிடிக்கும், குழந்தைக்கு என்ன தேவை, அவங்க வாயை திறந்து கேட்கறது முன்னாடியே அவங்களுடைய முகத்தை பார்த்து ஓடி போய் செய்யக்கூடியவங்க தான் பெண்கள். ஆனா அதே பெண்கள் உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இல்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பா வந்து வீட்டுல வந்து படுத்திருக்காங்க அப்படின் போது, நீ கொஞ்ச நேரம் உட்காருமா உன்னோட வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்காமலே அவங்க சொல்லாமலே அந்த மாதிரி செய்யக்கூடிய உறவு அப்படின்றது பெண்கள் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்க கேட்காமலே ஒரு உதவிக்கரம் அவ்வளவு சுலபமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பெண்களுடைய வாழ்க்கையில அது சுலபமா கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா அன்பா இருந்தாலும் சரி சின்ன உதவியா இருந்தாலும் சரி என்னோட கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வாய் விட்டு பெண்கள் கேட்டுதான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணா இருக்க ஆரம்பிக்குது. பல பெண்கள் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே ஏங்கி தவிக்கக்கூடிய விஷயமும் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அப்படியே திருப்பி பாருங்களேன், நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.

நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு நம்ம எனக்காவது கேட்டிருக்கோமா? நம்ம வெளியில் வேலைக்கு வந்திருக்கோம், பஸ் ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் போகிறோம் அப்படின் போது இதே தான் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாட்டு எப்படி கேட்குறோம்? இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து அவங்களோட மனசு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்குமே பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கான சலுகைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? பிள்ளைகள் டிவி பார்க்கட்டும், கணவர் டிவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரிமோட்டை கூட நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சமைக்கணும் அப்படின் போது இன்னைக்கு இதை நான் சமைக்கிறேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நம்ம உரிமையா கேட்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது பிடிக்குமா இல்ல பிடிக்காதா, அவங்களை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. இது பெண்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி பெண்கள் உங்களோட வாழ்க்கையில இதை நான் வாய்விட்டு கேட்கவே கூடாது, அவங்களா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தரணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுடைய ஆசைகள், நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு நீங்க கேட்காமலே அந்த ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருக்கா அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். நேயர்களே தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேச லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேயர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: तो उसका आत्मसम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता
0: है। 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல.

0: டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
1: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
2: டெக் குரு நிகழ்ச்சி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஆக்சிடென்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னா, நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னும் போது அடுத்த டைம் நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் ஒரு டைம் தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா, இனிமேட்டு நம்ம தவறி விழாமல் இருக்கிறதுக்கும் சேஃப்டியாக வண்டி ஓட்டணுன்றதுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வண்டியை சரியாக கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம அதை சேஃப்டியாக பயன்படுத்த கற்றுக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பல் மருத்துவராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கொடூரமான விபத்து அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த சாலை விபத்தில் வந்து ஒரு இவங்களுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற ஆரம்பிக்குது. அந்த விபத்தில் கடுமையான பாதிப்படைய ஆரம்பிக்கிறாங்க இவங்க. நாற்காலியில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த நினைவாற்றிலும் இறக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. ஒரு மருத்துவ மாணவிக்கு இந்த நினைவாற்றல் போறது அப்படின்றது வந்து மீள முடியாத ஒரு மாபெரும் சவாலா இருக்க ஆரம்பிக்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிகப்பெரிய உடல் மற்றும் மன ரீதியான பின்னடைவுகளை தாண்டி, இந்த மாதிரி எடுக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி, அசாத்திய துணிச்சலோட போராடி என்ன பண்றாங்க அப்படின்னா, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பை படிச்சு முடிக்கிறாங்க வெற்றிகரமா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்தியாவின் மிக கடினமாகவும் சவாலாகவும் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது எழுதி ஒட்டுமொத்த தேச அளவிலும் பாத்தீங்க அப்படின்னா 483rd இடத்தை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா விபத்துல நினைவாற்றல் இழக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு பெரிய சவால்களை தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு பெண் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தான். அதுவும் ஆதிரா சுகந்தன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது இது மிகப்பெரிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. விடாமுயற்சி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களால விஸ்வரூபமான வெற்றியை தொட முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஆதிரா சுகந்தன் வந்து உதாரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக ஆண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அடுத்தடுத்து பண்ண போறாங்க, அவங்களுக்கு பெரிய விபத்துகள் இல்ல சின்ன விபத்துகள் கூட உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம், அது எல்லாத்தையும் கடந்து அவங்க எப்படி அடுத்தடுத்து சாதனை பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சரித்திரத்தை படைக்க முடியும். அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் சரித்திரம் படைச்சிட்டு இருக்கும் போது தெரியுது நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேயர்களே. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சிகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இங்க பாருடா ஆறு எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: ஆமா மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
1: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக கேரளா ட்ரிப் போகிறோம்டா.
2: இதை தான் நான் 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்.
1: மச்சான் அது 4 வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போகிறோம்.
2: நல்லா போவோம் போ.
1: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
2: இல்லைனா விடவா போகிறேன்.
1: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆற்றுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்?
2: பெட்டராக நீயே இதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
1: என்ன மச்சான் இது கூடயா தெரியல, ஈரமாகும்டா.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully designed panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உணவில் கட்டுப்பாடும் ஆரோக்கியமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை எப்படி அவங்க கடைபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிற ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரம் முழுக்க வந்து டயட் அப்படின்ற ஒரு பெயரில் வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த சனி ஞாயிறு ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு ஒரு வெளுத்து கட்டிடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டயட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே இல்லாம போயிடும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள்ட்ட இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பேச போறேன். ஸோ பெண்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து டயட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டயட் இருக்கலாம், உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து டயட் அப்படின்ற ஒரு பெயர்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் கஞ்சியையும் கீரையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சனிக்கிழமையா இருக்கட்டும் இல்ல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், ஹோட்டலுக்கு போய் இந்த பிரியாணி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், இல்ல பரோட்டா சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கட்டுப்பாடோட இருந்த அவங்க கட்டுக்கட்டுன்னு கட்ட ஆரம்பிப்பாங்க அந்த நாள்ல மட்டும். சோ இது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு பேருமே இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்சிஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கக்கூடிய பேர் தான் சீட் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த சீட் டேனா என்னன்னா, அவங்களுக்கு மற்ற நாட்கள் எல்லாத்திலயுமே வந்து அவங்க கட்டுப்பாடா இருக்க ஆரம்பிப்பாங்களா, ஆனா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் டெம்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சீட் டே சீட் மீல்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இது ஒரு பழக்கமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வாரம் முழுக்க கம்மியான கலோரி சாப்பாடு உங்க உடம்புக்கு பழகி இருக்கும். ஆனா சனிக்கிழமை நைட்டு இல்ல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து திடீர்னு மொத்தமா கொழுப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், சர்க்கரை உள்ள உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுடைய உடம்போட மெட்டபாலிசம் அப்படின்றது குழம்பி போயிடும். என்ன அது, இவ்வளவு நாள் வந்து நான் கம்மியா சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னோட உடம்புக்கு இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு நான் இருந்தேன், ஆனா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு குழப்பத்துல உங்களோட உடல் வந்து தள்ளப்பட்டுரும். பெண்களுக்கு ஒரு விதமான குற்ற உணர்ச்சி அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கிடும். இவ்வளவு நாள் நம்ம வந்து கட்டுப்பாடா இருந்தமே, ஏன் இப்ப நம்ம கட்டுப்பாட்டை விட்டுட்டு ஃபுல் கட்டுன்னு கட்டிட்டமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இதனாலே வந்து மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சோ பெண்கள் எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சோ அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து எல்லாருமே கடைபிடிப்பீங்க நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மூடி ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: पिछले एक दशक से हमारी सेनाएं तेजी से आत्मनिर्भरता की ओर कदम बढ़ा रही है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.

0: சமுதாய வானொலியில்
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் அடுத்ததாக பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்மணி அக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிகழ்ச்சியில் நம்ம பேசிடலாம். பொன்மணி அக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூட்டிஷியன், மேக்ஓவர் ஆர்டிஸ்ட், அதையும் தாண்டி இப்போ வந்து பொக்கே ஷாப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பொன்மணி அக்கா, இப்போ நீங்கள் வந்து இப்போ மேக்ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, அதையும் தாண்டி வந்து பொக்கையெல்லாம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ இதெல்லாத்துலயுமே வந்து சவால்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த சவால்கள்ல இருந்து இப்போ நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயணத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவம்னா என்ன சொல்லுவீங்கக்கா?
2: அதுதான், செல்ஃப் கான்பிடண்டா இருக்கணும். ஒரு உமனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதே பெரிய விஷயம். அதை நம்ம வந்து லீட் பண்ணி கொண்டு போய் சக்சஸ்ல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா என்ன யாரோட சப்போர்ட் இருந்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. உங்களோட செல்ஃப் கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். மற்றபடி உன்னை சுற்றி 1000 ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உன்னை சுற்றி அவ்வளோ மணி இருக்குது, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ அந்த பிஸ்னஸில் சக்ஸஸாக வர முடியுமே தவிர, மற்றபடி எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக வராது. யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஹஸ்பண்டு, குழந்தைங்க, ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா யாருமே வரமாட்டாங்க, நமக்கு நாம தான். அப்போ நம்ம கூட நம்ம வச்சுக்கணும் ஒன்று அப்படின்னா அது தன்னம்பிக்கை. நமக்கு தேவையானது அது, நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை விட்டு என்றைக்குமே போகாது. மற்றவங்களை நீங்கள் யாரை நம்மளாலும் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த தன்னம்பிக்கை மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்மளை விட்டு அது போகவே போகாது. நாமளே போன்னு சொன்னால் கூட இல்லை, ஒரு டைம் பிடிச்சிட்டா அது நம்ம கூட இருக்கும். அதையே நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக அதை தான் பிடிச்சி வச்சுக்கணுங்கிறேன் நான். தன்னம்பிக்கை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை.
1: தன்னம்பிக்கை தான் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கை இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களால் கண்டிப்பாக ராணியாக வாழ முடியும் அப்படின்றத அக்கா நம்ம கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்க்கா, ஏன்னா நீங்கள் சொல்லும் போதாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லும் போதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பொண்ணு எடுத்து ரன் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுக்கா. அதை சாதாரணமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் கூட பேசுறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நம்ம ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கும் அப்படின்போது, அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சக்சஸ் ஆகல, அடுத்தடுத்து க்ரோ ஆகல அப்படின்போது அதை விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம், அந்த மாதிரி போயிடுவோம். ஆனால் அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும், பியூட்டிஷியனா இருக்கும், சரி நம்ம இதை கிளாஸஸா கொடுக்கலாம், நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பொக்கே ஷாப். ஸோ பொக்கே அப்படின்றது வந்து எல்லா இடங்களிலும் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நம்மளே பண்ணி கொடுக்கும் போது தான் வந்து நமக்கும் அடுத்தடுத்து கத்துக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்மளும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே வேலையில இருக்காம அடுத்தடுத்து வேலைகளை பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது அக்கா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம கூட வந்து பொன்மணி அக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லிசா லிசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: டெக் குரு.
0: டெக் குரு.
2: லேசா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: ஸோ இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீஸ் மேக் ஓவர் வாழப்பாடியில் இருக்கு. ஸோ அது ஷாப்பினுடைய ஓனராக இருக்கக்கூடிய பொன்முனிய கடை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. பொன்முனி அக்கா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின் போது, கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமுக்கான சவால்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு, ஆரம்பத்திலிருந்து எனக்கு இருந்த கனவு இதுதான் அப்படின்னா என்ன கனவுக்கா உங்களுக்கு இருந்தது?
4: என்னோட கனவுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லை. ஈவன் ஒரு ஜாலியான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக எதையுமே மைண்டில் வச்சுக்காத ஒரு ஆள். நம்ம மாட்டுக்கு போகலாம், மூவ் ஆன், எப்படி போகுதோ அது வரையே போய்க்கலாம். என்ன ஒன்றே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிடணும், அது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. வேலைக்கு கண்டிப்பாக போகிறோம், நாமளும் வந்துட்டு ஐடி ஃபீல்டு போய் அந்த ஐடி கார்டு மாட்டிட்டு நாமளும் போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தட்டி நாமளும் வரணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம்னு ஒரு லைஃப் வரும்ல, அதுதான் வந்து மாத்திருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்தோம் அப்படின்னா செட் ஆகாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து காசுலாம் ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் என்னென்ன அப்பா அம்மா தானே தராங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கேட்குறப்ப அப்பா அம்மா தராங்க, நம்ம ஜாலியாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அது ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட கேட்குறாங்க அமௌண்ட்டு, நம்ம பிள்ளைங்களோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸோ கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போது அப்போ நம்மகிட்ட இல்லையே, இப்போ அதை நம்ம உருவாக்கணும்ல. ஸோ அதை இன்னொருத்தங்கிட்டேருந்து ஹஸ்பண்ட்ருந்து வாங்கியோ அம்மா அப்பாட்டிருந்து வாங்கியோ கொடுக்கறதுக்கு பதில் அதை நாமளாக உருவாக்கி

0: கொடுத்தோம்னா சம்பாரிச்சு கொடுக்கணும்ல, அந்த ஒரு இதுதான் கனவு. அப்படின்னு பார்த்தா பெருசா எதுவும்லாம் இல்லை, ஜாலியா இருக்கணும், லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அப்படிதான் இருந்தேன். இப்போ வந்து கனவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் நமக்கு பெரிய கனவு இருக்கே, நம்ம வந்து இன்னும் பெருசா வரணும், இன்னும் இப்போ வந்து ஒரு பேட்ச், ஒரு மந்த்துக்கு ரெண்டு கிளாஸ் போறோம்னா ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போகணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: ஸோ இப்போ தான் எனக்கு ட்ரீம் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது, அந்த ட்ரீம்க்காக தான் நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து வாழ்க்கையை ஜாலியாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஆரம்பத்தில் யோசிச்சிருந்தாலும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதையும் தாண்டி நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் அப்படின்றது தேவை. அந்த ட்ரீம்க்காக ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யார் அப்படின்றது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய அடையாளம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அடையாளத்துக்காகவும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்க கூட பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றிக்கா பொன்முனி அக்கா. ஸோ நேயர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இன்னைக்கு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து இது வாக்கறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் இருக்கு தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன். நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் உங்களோட ஃபோன் பேசுகிறப்ப அந்த ஃபோனில் இருக்க கிளாரிட்டியை இன்னும் நல்லா சூப்பராக பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. திரும்ப அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கிளியர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போயிட்டு அங்கே வந்து இந்த கிளியர் வாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பேசுகிறப்ப உங்கள் ஃபோனில் இருந்து வெளியே போகக்கூடிய அந்த சவுண்டெலாம் வந்து ஃபில்டர் பண்ணி ரொம்பவே நீட்டாக அழகாக கொடுக்கும். அது கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ரோட் டு சைடில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்கே பேக்ரவுண்டில் நிறைய சத்தம் வரும், நிறைய நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே அது ஃபில்டர் பண்ணி உங்களோட வாய்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட வாய்ஸை நல்லா ஹைலைட் பண்ணி சூப்பராக கொடுக்கும். இது ஒரு செமையான ஒரு ஃபீச்சர், இது இந்த நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள்கிட்ட மொபைல் இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓப்போ மொபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு, எல்லாமே கேட்கலாம். இப்போ உங்களுக்காக ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம்,

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹே வோ அபூத்பூர்வ ஹே அகல்பனீய ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்,

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியும்

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை

0: உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ள போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: என்ன
1: மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணுலடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம் குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி நான் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுவும் முக்கியமாக ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு செமையான போர்ட்டபிள் ஸ்பீக்கர் தான் அது. அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ரொம்ப ஸ்பீடாக டக்குன்னு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பெயர் என்ன தெரியுமா, JBL நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வயர்லெஸ் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது. வயர்லெஸ் அல்ட்ரா அப்படிங்கிறது JBL GO 3 அப்படிங்கிற ஒரு பேரில் வந்திருக்கு. சரி, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அப்படி என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டலாமா? இவங்க ரொம்பவே ஹைலைட்டடாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ட்டபிள் தான், நீங்கள் எங்கே வேணாலும் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கை கடக்கமாக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக இருந்தால் பேக்கெட்டுக்குள்ளேயே கூட வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து JBLோட ஒரு யூனிக்கான சவுண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JBL ஸ்பீக்கர்ஸோட சவுண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். அந்த ஒரு யூனிக்கான சவுண்டு இதில் நல்லா கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஸ்பீடாக பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை டிவைஸில் வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து IP67 வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டண்டில் வர்றதுனால இதை பார்க்கறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கிறதுனால இது வந்து தண்ணியில் விழுந்தால் கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்து தொடச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு ரக்டு நீஸில் கொடுத்துருக்காங்க. ரக்டு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி இது கொடுத்துருக்கிறதுனால இது கீழே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்து கீழே விழுந்தாலும் பெரிய டேமேஜ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து Type-C கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இது ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் Type-C சார்ஜிங் கேபிள் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் சார்ஜ் போட்டால் 5 மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஸ்பீக்கர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு போர்ட்டபிளான ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட உங்களுக்காக ஒரு செமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நிகழ்ச்சியில கேட்கறீங்களா, இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது புரியல, உதவியா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சி

0: ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்றதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர்கிட்டதான் நம்ம பேச போறோம். யார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இருக்காரு. அவர்கிட்ட நாம பேசிடலாமா? பாலகவி, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் ஆடு நிறையா வந்துகிட்டே இருக்குது. நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கும் ஆடு போடணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் அட்வர்டைஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கல்ல, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்னா அதுக்கான ப்ராசஸ் அந்த ப்ரொசீஜர் என்ன பாலகவி?
1: இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் உங்கள் வெப்சைட்டை வந்து பென் டெஸ்ட், அதாவது செக்யூராக இருக்கான்னு செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, மெட்டா அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் ஆட்ஸோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணிடுவேன். இது மாதிரி நான் வந்து வெப்சைட்லாம் செக்யூராக இருக்கான்னு செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த இதை பெற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய லிங்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், அப்ளைனவோ இல்லை கேட்டனவோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணி 10 நாளைக்கு ரன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 ரூபா இல்லை 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு போட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா ஆட் ரன் பண்ணேன். அந்த ஆடு அதிகமான பேர், என்னை மாதிரியே ரிலேட்டடாக இருக்கவங்க எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கும் வந்து அந்த ஆடு வந்து போகும். இதையுமே நம்மளே வந்து செட் பண்ணிக்க முடியும். 15 வயசுலேருந்து 25 வயசுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போனோம், ஆண்களுக்கு மட்டும்தான் போனோம், பெண்களுக்கு மட்டும்தான் போனோம், ஓகேங்களா? இதையுமே ஒரு ஆடாக நான் ரன் பண்ணும்போது என்னால் செட் பண்ண முடியும். நீங்கள் மெட்டா ஆட்ஸில் போயிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஷனுமே இப்போ நான் சொன்னதை விட அதிகமான ஆப்ஷன் காட்டும். எத்தனை வயசு, எந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, எந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே மெட்டாவே கேட்கும். நம்ம எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த யூசேஜ் மட்டும் இருக்கிற பீப்புள்ஸுக்கு மட்டுமே அந்த ஆடு வந்து சுற்றி பரவும். இப்படி பரவுறப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது கான்செப்ட். இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு பார்ப்பாங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வருவாங்க, பிடிக்கல அப்படின்னா போயிடுவாங்க.
0: சூப்பர் பாலகவி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஒரு மெட்டா ஆடு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி, ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி. அவரு இப்போ நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப நன்றி பாலகவி இவ்வளோ விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னதுக்காக. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை பத்தினது. பொதுவாக இந்த ஐபோன்ஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து மெமரி கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா நம்ம இருக்கிற விஷயத்தை டெலீட் பண்ணிட்டு நம்ம திரும்ப அதிலேயே ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வாங்குறப்பயே அதிகமான ஸ்பேஸ் கொடுத்து வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் கூட. நான் சொன்ன மாதிரி ஐஃபோனில் ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாம் முதற்கொண்டு நமக்கு ஸ்பேஸை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப அந்த ஃபோட்டோஸோட கிளாரிட்டி உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸோட சைஸுமே கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதுக்கு மட்டும் நீங்கள் கிளாரிட்டி வேணும்னா அப்போ நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை வேறு யாருக்காவது சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட கிளாரிட்டி நீங்கள் குறைச்சி வச்சு கூட எடுக்கலாம். நீங்கள் நல்ல வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே 4K ஹை FPS எடுக்கிறப்ப அது இருக்கிறத விட நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும், நிறையா சைஸ் வரும். அதனாலேயே உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு டக்குன்னு காலியாகிடும். இதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் எப்பயுமே உங்களோட ஃபோனில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அப்பப்போ இருக்கிற ஃபைல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு தேவையான ஃபைலை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், லைக் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லைன்னா வந்து டெலகிராம் ஆகட்டும், இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆப்பில் இருக்க கேச்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடைச்சி வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் டெலகிராமில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஸ்பேஸை பிடிச்சிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து அப்பப்போ வந்து டெலீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். டெலகிராமில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே இந்த மெயின்டெனன்ஸை பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இமேஜஸ் அனுப்புவாங்க, மார்க்கெட்டிங் இமேஜஸ் வரும். குரூப்பில் எதாவது இருந்தீங்கன்னா

அங்கே வீடியோஸ் வரும், ஃபைல்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்ப அந்த ஃபைல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் உக்காடுறப்ப ஈஸியாக வந்து டக்குன்னு ரைஸ் ஆகிடும். அப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம நினச்ச ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆசைப்பட்டு நிறைய பொருட்களை வாங்கிடுவோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க பயங்கரமா ஆசைப்பட்டு வாங்கிய ஒரு பொருளை பெருசா யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்காக கேள்விய இன்னொரு டைம் கேட்கிறேன், என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க பயங்கரமா ஆசைப்பட்டு ஒரு வாங்கிய ஒரு பொருளை பெருசா யூஸ் பண்ணாம அப்படியே கிடப்பில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787700188 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நீங்க கால் பண்ணுங்க, ஜாலியா பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ வீக்கெண்ட் வேறு வந்து வந்தாச்சு, வீக்கெண்ட் வைப்பில் எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இன்னைக்கு நம்ம சேலத்தில் கிளைமேட் வந்துட்டு செம சில்லுன்னு சூப்பராக கூலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டு மூணு நாளாகவே வந்துட்டு கிளைமேட் இந்த மாதிரி தான் வந்துருக்கு. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மழையும் வந்து பெஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மழை வர மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு சில இடங்களில் லைட்டாக அந்த ஃபீலிங்கும் வந்து இருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி கிளைமேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கொடை ரெயின் கோட்லாம் எதுக்கும் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நேற்று நம்ம சேலம்ல ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு. அது சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சேலத்தில் ஒவ்வொரு ஏரியா இருக்கும். அதாவது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மின்னாமல்லி, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓமலூர், இந்த மாதிரி நிறைய ஏரியாலாம் இருக்கும். அந்த ஏரியாவில் அந்தந்த வார சந்தைகள் வந்து செம்ம ஃபேமஸாக வந்து இருக்கும். அப்படி தான் என்ன இருக்குது, ஓமலூரில் நேற்று ஒரே நாளில் மட்டும் கால்நடை விற்பனை 6 கோடிக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓமலூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தைலாம் வந்து நடக்கும்ல, அந்த கால்நடை சந்தை, அந்த சந்தையில் வந்துட்டு ஒரே நல்ல 6 கோடிக்கு மேலே விற்பனையெல்லாம் நடந்திருக்கு. இதில் அதிகபட்சமாகவே வந்துட்டு பால் மாடு தான் அதிகபட்சமான விற்பனையெல்லாம் ஆகியிருக்கு. ஒரு பால் மாடு கிட்டத்தட்ட 90,000 வரைக்கும் ரேட்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து சமூக

தெலங்கலை சம பேசுபொருளா போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகால இருந்தும் நிறைய வியாபாரிகள் இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும்

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है।
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா

0: இருந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ் பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்ததான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை
1: நடைபெறும். இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208. ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
2: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
1: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
2: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
2: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
1: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
2: அப்படியா, இதெல்லாம் எப்பக்கா வரும்?
1: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம் 107.8.
4: இது பாலிப வயசு.
5: என்ன இது பாலிப வயசு?
6: எங்களே மயில் வாகனம்.
7: மயில் வாகனம் எல்லாம் வரமாட்டாருவே, அதுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன்.
6: ஏய், சீட்டிங்கா பண்றீங்க? ஒழுங்கா மயில் வாகனம் இப்ப வரணும்.
8: ஐயா, மன்னிச்சுக்கிடுங்க.

0: நான் தான் மயில் வாகனத்தோட தம்பி குயில் வாகனம். நியாயப்படி நான் தான் வந்திருக்கணும். ரஜினிகாந்துக்கு கப்பலில் கொய்யாலோடு ஏற்றும் போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால் வர கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. இந்தாங்க உங்கள் பங்கு, ஒரு 15 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க.
1: லஞ்சமா? எனக்கே லஞ்சமா? ஏய் குயில் வாகனம், இன்னும் 3 மணி நேரத்தில் உங்கள் அண்ணன் மயில் வாகனம் இங்கே இருக்கணும்.
0: அது எப்படில 3 மணி நேரத்தில் வர்றது?
1: நல்லா கேட்டுக்கோ, 10:30, சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு 10:30 ஒரு ட்ரெயின் இருக்கு.
0: அதில் ஏன்னா வந்துடலாமா?
1: ஏய் அது சரக்கு ரயில்ரா.
0: என்னங்க சார், ஸ்டேஷன்ல இருந்து சரக்கு சரக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: ஏய் சிரிக்கிற நீ, சொல்றது கேளு. 10:30 அப்புறம் 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏறி 11:30 தூத்துக்குடி வந்துட்டு 11:30 O15 ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ல ஏறினா கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுக்கடையில கண்டக்டர் விசில் அடிக்கல, சேஞ்ச் தரலன்னு கண்டக்டர் சொன்னா ட்ரெயின் நிக்கல, டிக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது சாக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் ரஃப் ஆயிடுவேன்.
2: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கின ஏதாவது ஒரு பொருளை அப்படியே யூஸ் பண்ணாம நீங்க பாட்டுக்கு அப்படியே வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி, அவங்க வாங்கின பொருளை அப்படி லிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளி பேனா இருக்கும்ல, அந்த வெள்ளி பேனாவை அவங்க காசு போட்டு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி பாட்டி வந்துட்டு ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அதாவது 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லையா, அது இன்னும் அப்படியே தான் இருக்கான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸ் புக்கை வாங்கியிருக்காங்க, அதை வாங்கியுமே வந்துட்டு அதை பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, அப்பப்போ எடுத்து மட்டும் பார்த்துப்பாங்களா, அந்த ரைம்ஸை சொல்லி பார்த்துப்பாங்களா. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம், அந்த ராலி சைக்கிள்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சைக்கிளே, அந்த சைக்கிளை வந்து வாங்கியிருக்காங்க, இப்போது அது வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லையா, அது பாட்டுக்கு அப்படியே தான் வந்திருக்கான். ஸோ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டு ரொம்ப ஆசையாக வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பீங்களா, அப்படி வாங்கின பொருளை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். இப்போது நமக்குலாம் வந்துட்டு ஒரு 300 ரூபா அப்படின்றது ஒரு சாதாரணமான அமௌண்ட்டு, இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப ஒரு 2-3 நேரத்துலேயே செலவு பண்ணிடுவாங்க, அவ்வளோ சாதாரணமான ஒரு அமௌண்ட்டு தான் 300 ரூபா. ஆனால் இவருக்கு 12 மணி நேரம் கால் வலிக்கு நின்னா தான் அந்த 300 ரூபா வந்து கிடைக்கும். தன்னோட ஃபேமிலிக்காக பயங்கரமாக கஷ்டப்படுற ஒரு 82 வயசான பெரியவர் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் சம்ம பேச பொருளாக இருக்காரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது மும்பை இருக்குல்ல, மும்பையை சேர்ந்தவர் தான் வந்துட்டு மனுஷுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர். இவருக்கு கிட்டத்தட்ட 82 வயசு ஆகுதுங்க. அந்த கொரோனா டைமில் இவருக்கு வேலையெல்லாம் போயிட்டு ரொம்ப சிக் ஆகிட்டார் இவரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இவர் தான் இவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வருது. அதுக்கப்புறமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி இனிமேட்டு நம்ம தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதுக்காக அந்த வீட்லேயே செஞ்சு விற்பாங்கள்ல அந்த ஹோம்மேடு முறுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்பவே பியூராக இவர் வீட்டில் செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாரு மும்பையில் ஒரு நல்ல ஒரு பப்ளிக்கான பிளேஸில். ஆனால் ஒரு 12 மணி நேரம் நின்று விற்றா தான் இவருக்கு 300 ரூபாவே வந்து கிடைக்குமா. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா 82 வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ இவரோட விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர், நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட ஃபேமிலி சந்தோஷத்துக்காக தன்னையே வந்துட்டு அர்ப்பணித்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று வேலைலாம் பார்த்து கிடைக்கிற ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் தான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம கொடுத்துடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆனால் அது கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எவ்வளோ அழகா இருக்குல்ல.
1: ஆமாம் மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
0: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக கேரளா ட்ரிப் போகிறோம்டா.
1: இதை தான் நான் 4 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன்.
0: மச்சான் அது 4 வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போகிறோம்.
1: நல்லா போவோம் போ.
0: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
1: இல்லைண்ணா விடவா போகிறேன்.
0: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆற்றுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்?
1: பெட்டராக நீயே அதை யோசிச்சு வச்சுருப்ப, நீயே சொல்லிட்டேன்.
0: என்ன மச்சான் இது கூடயா தெரில, ஈரமாகும்டா.
2: போகா.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school.
1: Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifula design panna Sona Valiyappa Public School.
0: TPT Main Road, Junction, Salem. Contact 9425-9160.
2: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
3: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவரு சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
4: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர

இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஆசாசே ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த பொருள் அப்படியே கிடப்பில் போட்டீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த வயசுலாம் வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, நிறைய படங்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரியலாகவே ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது 72 வயசானவங்க தான் வித்யா கவுர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை, சின்ன வயசுலேருந்தே ஆசை. என்ன அப்படின்னா டிரைவிங் கற்றுக்கணும், கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. அதுக்கப்புறமா தான் லேட்டராக தான் இவங்களுக்கு நினச்ச மாதிரி வசதிலாம் வந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு 60 வயசில் போய் நான் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்கள் இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டேரெக்டாக அவங்க முன்னாடி பேசி அவங்கள நிறைய இடங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வைராக்கியமாகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 72 வயசில் ஒரு புது காரை வாங்குறாங்க. வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க செல்ஃபாக டிரைவிங்கை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவை வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. பயங்கர சந்தோஷமாக வந்து டிரைவ் பண்ணுறாங்க, ரொம்பவே சூப்பராக வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஒரு 26-27 வயசு ஒரு யங்ஸ்டர்ஸ் டிரைவ் பண்ணால் எப்படி இருக்கும், எந்த ஸ்பீடில் போவாங்க, எந்த அளவுக்கு கண்ட்ரோல்லாம் கிடைக்கும், அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது வாவ் வாட் அ உமன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதனால தான் வந்து சொல்கிறோம், நம்ம ஆசைப்படுறோமா, ஆசைப்பட்டால் வயசு அதுக்கு வந்து ஒரு தடையாகவே வந்து இருக்காது. நீங்கள் அதை எதுவும் நினச்சிக்காது. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா, நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 366 3333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இதுவரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல சம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசணும்ல. இப்போ இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிவா பிரதர் தாங்க. இவர் தென்காசி ரிலேட்டடா அங்க இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரோட வீடியோஸ்ல மேக்சிமமே எனக்கு பிடிச்சது வந்துட்டு அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கவர் பண்ணி போடுவாரு.

0: ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டர், ஒரு இன்ஸ்பைரிங்கான கிரியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சிவா பிரதர் இன்னைக்கு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி போட்டிங்கல்ல, ஸோ அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணும்போது யாராவது ஒரு டேரக்டர்ஸ் வந்து உங்களை பார்த்து அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்களா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க வா அப்படின்ற மாதிரி ஏதாவது?
1: கண்டிப்பாக ப்ரோ, நான் இதை சொல்லியாகணும். இன்ஸ்டாகிராம் அந்த யூடியூப்ல ஒரு மியூசிக் வீடியோ போஸ்ட் பண்ற ஒரு டேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஷபானா, அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் நேம் தெரியல. அவங்க ஷபானோட ஒரு மியூசிக் வீடியோ வந்து நம்ம தென்காசியில வந்து ஷூட் பண்ணாங்க, அவகாச்சி சாங் இருக்கும் ஒரு மியூசிக் வீடியோ. ஸோ அந்த டேரக்டர் வந்து ஒரு டே அந்த சாங் வந்து இன்ஸ்டால நிறைய டைம் போயிட்டே இருந்துச்சு, நான் செக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த லொக்கேஷன் நம்ம போன லொக்கேஷன் மாதிரி இருக்கேன், நம்ம ஊர்ல எடுத்துக்காங்களேன் நான் சொல்லி அந்த வீடியோவை டீகோட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சார் பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து ஒரு வெரிஃபைட் ப்ரொஃபைல், அவங்க ப்ரொடியூசரோட ப்ரொஃபைல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹாய் சுகா உங்க லொக்கேஷன் எல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு, நாங்க எல்லா லொக்கேஷனும் போய் ஷூட் பண்ணது, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து ஒவ்வொரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சு போய் ஷூட் பண்ணோம். தேங்க்யூ சோ மச், உங்களால தான் நிறைய லொக்கேஷன் ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் மாதிரி போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பப்ளிக்ல பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, பட் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு டேரக்டரே சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு, அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைச்சேன்.
0: கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். இப்போ ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டருக்கு இதை தவிர வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட்லாம் போடுறோம், ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஆடியன்ஸ் அதை ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோங்க. அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ்லாம் நம்மக்கிட்ட கால் பண்ணியோ இல்லைன்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரியலி ஒர்க் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ரிசியேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து 1000 அவார்ட் வாங்கினாலும் ஆனா இதுக்கு நிகர் இருக்காது அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லாங்க. சோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம சிவா பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவா தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஐடியில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜேர்னிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவா ப்ரோ, நம்ம லாஸ்ட்டாக கூட வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து போடும்போது ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இதுக்கு மேலே என்ன சார் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை?
1: கண்டிப்பாக அவங்க திருப்பியும் ஒரு ஷூட் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் போட்டிருந்தாங்க. ஒரு தெலுங்கு சாங் வந்து மியூசிக் வீடியோ எடுத்திருந்தாங்க. அதையும் நான் எடுத்து போட்ட ஸ்பாட்ல போய் செக் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அப்கமிங் வீக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணு சொல்லியிருந்தாங்க.
0: கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களே ஆச்சரியப்பட்டு அசந்து போய் பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா?
1: ஒரு பசங்க, ஒரு சின்ன குட்டி குட்டி பசங்க, அந்த ஊர்ல ஆல்ரெடி ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டாங்க வீடியோவை. நான் வந்து வண்டியில நானும் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கோம். இந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் எங்களை ரோட்ல வந்து டக்குன்னு மறைச்சிட்டாங்க. இவங்க இன்னும் நம்மளை கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல, நீங்க எங்க ஊர்ல வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்களா, நான் பாத்திருக்கேன், அது நல்லா இருக்கு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு வந்து எங்க ஊர்ல எடுத்த அவங்க ஊர்ல எடுத்த பொக்ஷம் பத்தி சொல்லுவான் அடிக்கடி. அப்போ வந்து அந்த வீடியோ வந்து நீங்க போட்டது எனக்கு வந்து நல்லா ரிலேட் ஆச்சு. அவன் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேரு பார்த்து இந்த மாதிரி ரெகனைஸ் பண்றாங்கன்னு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சின்ன பசங்க, ரொம்ப குட்டி குட்டி பசங்களாம் செத்தி வச்சுலாம் சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ணும்போது எனக்கு ஷாக்கா இருக்கு. நீங்களாம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்களா, நீங்களாம் யூடியூப் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
0: இது கேள்விப்பட்ட எனக்குமே வந்துட்டு பயங்கர ஆச்சரியமா தான் வந்திருக்கு. அவங்க எந்த அளவுக்கு உங்களை நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வெளியெல்லாம் போகும்போது உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதான் கேள்விப்படும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்க போகிறார். ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு 1000 அவார்ட் வந்தாலும் ஆனால் இதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து சொல்வேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தால அந்த கேள்விக்கு ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ இந்த வீக்கெண்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக கி வா ஜெகநாதனின் யமன் வாயில் மண் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். புறப்படு என்ற வீரனின் கட்டளையை காதில் கேட்டதும் கைவிலங்கு ஊட்டப்பட்டிருந்த அந்த இளங்கவிஞன் எங்கே என கேட்டான். கொலைக்களத்திற்கு என்று வீரன் பதிலளிக்க, அதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த இளங்கவிஞன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். அந்த வீரனும் சுற்றி இருந்தவர்களும் அவன் முகத்திலே தண்ணீரை தெளித்து இளம் புலவனின் உயிர் இருக்கிறதா என்று பரிசோதித்தார்கள். ஆம், உயிர் இருக்கிறது. எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். எதற்காக? அவனை கொலைக்களத்தில் பலியிடுவதற்காக. கைவிலங்கு ஊட்டப்பட்ட இளங்கவிஞன் கண் விழித்து பார்த்தபோது சற்று தொலைவில் பெருங்கூட்டம் ஒன்று ஆரவாரத்துடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் பார்த்த திசையிலேயே வீரர்களும் திரும்பி பார்த்தார்கள். ஏதோ ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்துடன் யாரோ ஒருவரை பின்தொடர்ந்து வருகிற காட்சியை இவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். கூட்டத்தினுடைய கோஷம், கோவூர் கிழார், கோவூர் கிழார் என்று அவர் பெயர் சொல்லி ஏதோ வாழ்க என்று கோஷமிடுவதை இவர்கள் கேட்க முடிந்தது. கோவூர் கிழார் வருகிறாரா? கோவூர் கிழார் பெரும் புலவர் என்றோ மன்னனை காண வருகிறார் போலும் என்று வீரர்கள் நினைத்து கொண்டார்கள். மக்கள் கோவூர் கிழார் என்றவுடன் சூழ்ந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறார்கள். அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். ஏனென்றால் மன்னருக்கு மிகவும் பரிச்சயமானவரும் பிடித்தமானவரும் தான் அந்த கோவூர் கிழார் என்ற பெருங்கவிஞர். கைவிலங்கு பூட்டப்பட்டு கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இளங்கவிஞன் கோவூர் கிழார் என்ற சொல்லை கேட்டவுடன் கொஞ்சம் மனதிலே தெம்பு வந்தவனாக அவனும் உரக்க கத்தினான், கோவூர் கிழாரே, என்னை காப்பாற்றுங்கள். கோவூர் கிழாரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தான். அந்த கதறல் கோவூர் கிழாருடைய காதுகளிலே அவ்வளவு சத்தத்துக்கு மத்தியிலும் கேட்கத்தான் செய்தது. குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தார். கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலையிலே ஒரு இளைஞன் கத்தி கொண்டிருப்பதை கண்ணாலும் பார்த்து விட்டார். அவன் அருகே வந்து சுற்றி இருந்த வீரர்களை கேட்டார், யார் இவன், எதற்காக கைவிலங்கு போட்டிருக்கிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், இவன் அயல்நாட்டு ஒற்றன், இவனை தீர விசாரித்தாயிற்று, இனி மரண தண்டனை வழங்க வேண்டியதுதான் பாக்கி. அவனை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்ல தயாராகும் போதுதான் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று வீரர்கள் சொன்னார்கள்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பலி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பலி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர்.

0: அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரி, எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடுங்கள், அவனிடம் நான் பேசி பார்க்கிறேன், யார் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். கோவூர் கிழார் அவன் அருகிலே போய் யாரப்பாணி என்று கேட்டார். எனது பெயர் இளந்தத்தன், நான் ஒரு கவிஞன், பல மன்னர்களிடத்திலே பாடி பரிசு பெற்று இருக்கிறேன். இந்த நாட்டிலும் மன்னனை கண்டு பாடி பரிசு பெறலாம் என்று வந்த என்னை கைதியாக்கி என்னை கொலைக்களத்துக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள். நான் எந்த பாவமும் அறியாதவன், பாடல் பாடுவதற்காக மட்டும்தான் உள்ளே வந்தேன். நான் அயல் நாட்டுக்காரன் என்பதால் நான் ஏதோ தேச துரோகி என்பதை போல என்னை இங்கே அழைத்து வந்து விட்டார்கள் என்று அவன் மரண பயத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். அது கேட்ட புலவர் கோவூர் கிழார் வீரர்களிடம் சொன்னார், இவனுடைய தண்டனையை சிறிது நேரம் நிறுத்தி வையுங்கள், நான் மன்னனிடத்திலே இது பற்றி பேசுகிறேன், ஒருவேளை அவர் மனமிறங்கி இவனை விடுதலை செய்யக்கூடும், அவசரப்படாதீர்கள், ஏனென்றால் நான் அவரிடத்திலே பேசி முடிப்பதற்குள் நீங்கள் இவன் மரணத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னார். அவர் மனமிறங்கி இவனை விடுதலை செய்யும் நோக்கம் வீணாக போய்விடும் அல்லவா என்று விளக்க வீரர்களும், சரி சரி, நீங்கள் மன்னருக்கு நெருக்கமானவர் சொல்லுகிறீர்கள், சற்று நேரம்தானே, அதனால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை, நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் மன்னரிடம் பேசிவிட்டு எங்களிடம் சொல்லுங்கள், ஆனால் தாமதம் செய்யாதீர்கள், ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டு விட்டது இவனுடைய மரணத்தை நிறைவேற்ற, நாங்கள் மிக அதிக நேரத்தை தாமதிக்க முடியாது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். சரியப்பா, நான் விரைந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று அங்கிருந்து அந்த இளங்கவிஞன் இளந்தத்தனிடம் கவலைப்படாதே, நீ காப்பாற்றப்படுவாய் என்ற ஒற்றை உறுதிமொழியை கொடுத்துவிட்டு வேகமாக அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மக்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். தான் வந்திருப்பதை வாயிற்காவலனிடம் சொன்ன கோவூர் கிழார் சற்று நேரத்திலேயே உள்ளே வரவழைக்கப்பட்டார். புலவர்கள் என்றால் அவ்வளவு மரியாதை வரவேற்பு மன்னரிடத்திலே எப்பொழுதும் உண்டு. மன்னன் நெடுங்கிள்ளி, கிள்ளி என்றாலே சோழ மன்னர்களுடைய அடைமொழிதானே, அவன் ஒரு சோழ மன்னன். வாரும் வாரும் என்று புலவரை வரவேற்று ஒரு நல்ல ஆசனத்தை கொடுத்து அமரச் செய்து, சொல்லுங்கள், வந்த செய்தி நல்ல செய்திதானே என்று கேட்டான். ஆமாம் ஆமாம், அதற்கென்ன, உங்களை காணும் போட்டு தான் நான் வந்தேன், செய்தி ஒன்றும் பெரிதாக இல்லை என்று சொல்லிவிட்டு, புலவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் கோவூர் கிழார்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: புலவர்களை பற்றி நான் பெருமையாகத்தான் நினைக்கிறேன். அவர்களால் எதுவும் முடியும். ஒரு மன்னனை வழிநடத்துவது புலவர்கள் தானே. ஒரு நாட்டினுடைய வளங்களையும் வறட்சியையும் தன் பாடலிலே வைத்து மன்னனுக்கு சுசகமாக தெரிவித்து அவனை நல்வழிப்படுத்துபவர்கள் புலவர்கள் தானே. புலவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியுமா? அவர்கள் இல்லை என்றால் இலக்கியங்கள் செத்து போகாதா? புலவர்களை பொறுத்தவரை நான் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் என்று மன்னன் பதிலளித்தான். புலவர்கள் தவறு செய்வார்களா? உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கோவூர்கிழார் கேட்கிறார். புலவர்கள் தவறு செய்வது என்பது வரலாற்றிலேயே இல்லையே. ஒரே ஒரு முறை மோசிகிரனார் என்ற புலவர் முரசு கட்டிலின் மீது படுத்து ஒரு சிறிய தவறை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது கூட மன்னனால் மன்னிக்கப்பட்டு அவருக்கு மரியாதை தானே செய்தார்கள், தண்டிக்கப்படவில்லையே. புலவர்கள் பெரும்பாலும்

தவறு செய்யும் மனநிலையிலிருந்து அவர்கள் தள்ளி நிற்பவர்கள் தானே. அவர்களுக்கு யாரையும் துன்பப்படுத்தும் எண்ணம் எப்பொழுதும் தோன்றுவதில்லை தானே என்று மன்னர் கூறினார். புலவர்கள் உளவு பார்த்ததாக எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா என்று கேட்கிறார். ஐயையோ, உளவு பார்த்ததாக நான் எப்பொழுதும் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் அவர்கள் இரு மன்னர்களிடையே நடக்கவிருந்த போரை நிறுத்தியதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இரு மன்னர்களுக்கிடையே இருந்த பகைமை உணர்ச்சியை மாற்றி நண்பர்களாக மாற்றியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணனும் தம்பியும் பதவிக்கு சண்டை போடும் போது நீ அண்ணன் நீ தம்பி என்பதை உணர்த்தி அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மீண்டும் அண்ணன் தம்பிகளாக இணைந்து அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதை, அதற்கு காரணமாக புலவர்கள் இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று புலவருக்கு பதில் சொன்னார். ஏன் என்னிடம் இவ்வளவு கேட்கிறீர்கள்? புலவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? புலவர்களை பற்றி நீங்கள் தானே நிறைய சொல்ல வேண்டும் எனக்கு என்று கேட்க, ஆமாம் ஆமாம், சொல்ல நிறைய இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு புலவர்களை பற்றிய அபிப்பிராயம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவ்வாறு கேட்டேன். புலவர்களை பற்றி நிறைய சொல்லுகிறேன், கேளுங்கள். புலவர்கள் பெரும்பாலும் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள். பிறகு ஏன் மன்னனிடம் பாடி பரிசு பெறுகிறார்கள் என்று கூட நீங்கள் கேட்பீர்கள். பரிசு பெறுவது அவர்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ள. ஆனால் கிடைத்த பரிசை எல்லாம் தாங்களே வைத்துக் கொள்கிறார்களா? கிடையாது கிடையாது. அவர்கள் சுற்றத்தாருக்கு கொடுப்பார்கள், வாய்ப்பின்றி கிடக்கின்ற புலவர்களுக்கு கொடுப்பார்கள், மேலும் புலவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். இந்த மன்னனிடம் சென்று இவ்வாறு பாடு, உனக்கு பரிசு கிடைக்கும் என்று. யாரோடும் போட்டி போட மாட்டார்கள் புலவர்கள். தாங்கள் சம்பாதித்த பொருளை தானே வைத்துக் கொள்வதும் கிடையாது. வறுமை வந்த காலத்தை யாரும் மன்னர்கள் ஆதரிக்காமல் போனால் வறுமையை தழுவுவார்களே ஒழிய ஒருபோதும் தவறு செய்து பணம் ஈட்ட மாட்டார்கள். அதுதான் புலவர்களுடைய ஒரு குணம், ஒரு பண்பாடு என்று மேலும் புலவர்களை பற்றி, அவர்களுடைய தகுதிகளை பற்றியெல்லாம் கோவூர் கிழார் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போனார்.

0: முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: மன்னனுக்கு சற்றே பொறி தட்டியது. கோவூர்கிழார் பலமுறை அரண்மனைக்கு வந்திருக்கிறார். இது போன்ற வினா கேட்டல், விடை தருதல் போன்ற விவாதங்களிலே அவர் ஈடுபட்டு பார்த்ததில்லை. அதனால் சிறிய சந்தேகத்துடன், என்ன எதற்காக வந்திருக்கிறார், என்ன நோக்கமாக இருக்கும், எப்படி அவரிடம் கேட்பது, எதற்கு வந்தீர்கள் அப்படி கேட்டால் நல்லா இருக்காது, நீங்கள் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்க முடியாது. இல்லை நிறைய பேசுறீங்க, ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கு, எனக்கு புரியல, தெளிவாக வெளிப்படையாக சொல்லிடுங்களேன் அப்படின்னும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் புலவர், அவருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாதுங்கிறது ஒன்று இருக்கு. புலவர்கள் கோபிச்சுக்கிட்டா எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்று விடுவார்கள். அதனால பக்குவமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவனுக்குரிய பதிலை தருகிறார். நீங்கள் ஒருவனை மரண தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்ற சொல்லி கட்டளையிட்டு அமர்ந்திருக்கிறீர்களே, அவன் ஒற்றன் அல்ல, உளவாளி அல்ல, ஒரு புலவன், இளம் புலவன், அவன் எனக்கு தெரிந்தவனும் கூட என்று கூறினார். எனக்கு தெரிந்தவன் என்று அவர் சொன்னது பொய்தான், ஆனால் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவர் தெரிந்து கொண்டார் என்பது உண்மைதான். இவ்வாறு சொல்ல கேட்டதும் மன்னனுக்கு ஏதோ பொறி தட்டி விட்டது. தவறு செய்து விட்டோம், தீர விசாரிக்காமல் விட்டு விட்டோம் என்று அவர் கொஞ்சம் மனப்பதட்டம் அடைந்தார். உடனே வீரர்களை அழைத்து, ஓடிப்போய் அந்த தண்டனையை நிறுத்துங்கள், அந்த புலவனை இங்கே அழைத்து வாருங்கள், அவன் அமர்வதற்கு உரிய ஆசனங்களை தயார் செய்யுங்கள் என்று தொடர் கட்டளைகளை சொல்லி கொண்டிருந்தார். கோவூர்கிழாருக்கு மகிழ்ச்சி, எப்படியோ ஒரு புலவனின் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. காப்பாற்றப்பட்டு விட்டதில் புலவனுடைய உயிர் மட்டுமல்ல, நீதியும் தான் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஒருவேளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தால் பிறகு அவன் ஒரு புலவன், அவன் தவறு செய்யாதவன் என்று மன்னனுக்கு தெரிய வந்திருந்தால் நீதி தவறிவிட்டோம் என்ற ஒரு மன நெருடல், ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பழி என்பது மன்னனுக்கு நேர்ந்திருக்கும். அதை எப்பொழுதுமே துடைக்க முடியாது, அது வரலாற்றில் இடம்பெற்றுவிடும். ஒரு அப்பாவி புலவனை குற்றவாளி என தண்டித்தான் என்ற அவப்பெயர் எப்பொழுதும் நீங்காது. அதிலிருந்தும் தான் அவர் காப்பாற்றினார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: மன்னன் சொன்னார், என்னை நீங்கள் பெரும் பழியில் இருந்து காப்பாற்றி விட்டீர்கள் புலவரே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று அவரிடம் ஒரு நன்றி உணர்வோடு பேசிக் கொண்டிருந்தான் மன்னன். இல்லை மன்னா, புலவர்களின் வேலை பாடுவதும் பரிசுகளை பெறுவதுமாகவே இருந்துவிட்டால் எப்படி அந்த புலவர்களுக்கான மாண்பு அதுதானா? இல்லை இல்லை, எப்பொழுதெல்லாம் நீதி வளைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நிமிர்த்தி கொடுக்க வேண்டிய வேலையும் புலவர்களுடையதுதானே, அதைத்தான் நான் செய்தேன். அதை கூட உங்களுக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் எங்களை வாழ வைப்பதற்கான அர்த்தம்தான் என்ன என்று தன்னுடைய பணி ஒன்றும் பெரிதல்ல, இயல்பானதுதான் என்பது போல அவர் பேசினார். இளங்கவிஞன் இளந்தத்தன் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அங்கே நல்ல ஆசனத்திலே அமர வைக்கப்பட்டான். நலங்கிள்ளி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினார். புலவர் தக்க சமயத்திலே வந்து உன்னை காப்பாற்றினார் அப்பா, உன்னை மட்டுமல்ல என்னையும் காப்பாற்றினார். பெரும்பலிக்கு ஆளாகி இருப்பேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று கூற, கோவூர் கிழாருக்கு இளந்தத்தன் மிகுந்த நன்றியோடு தன்னுடைய வார்த்தைகளால் கூறினான். கோவூர் கிழார் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, தன்னுடைய கடமை சிறப்பாக

மேறியதாக அவர் வருகிறேன் என்று புறப்பட்டார். வந்த புலவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, வந்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று ஆகிவிட்டது. வெறுங்கையோடு அனுப்புவது என்று பெரும் பரிசினை கொடுத்து புலவரை வழி அனுப்பினான். எனக்கு எதற்கு மன்னா பரிசு, நான் என்ன பாடலா பாடினேன் என்று கோவூர்களார் கேட்கிறார். இல்லை இல்லை, பெரும் வழியிலிருந்து என்னை காப்பாற்றினீர், அதற்காக இந்த பரிசு என்று அவரிடம் கொடுத்து அனுப்பி இளந்தத்தனுக்கும் நல்ல ஒரு பரிசை கொடுத்து இருவரையும் வழி அனுப்பி வைத்தான் சோழ மன்னன். சிறுகதை நிறைவு பெறுகிறது. யமன் வாயில் மண் என்ற இந்த சிறுகதையின் மூலம் கி வா ஜெகநாதன் அவர்கள் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், கற்றோரை எப்படியெல்லாம் மதித்திருக்கிறார்கள் மன்னர்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வைக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பொண்ணு தியாலு புள்ளி எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: நீல நிறம் கலந்த அழகான இறகுகள் இருந்துச்சு. சோ பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால அந்த காட்டுல இருக்க எல்லாருமே அந்த கிளியை பார்த்து, வாவ், நீ என்ன இவ்வளவு அழகா இருக்க, எல்லாமே கலர் கலரா செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெருமையா பேசினாங்க. அதோட அந்த கிளிக்கும் கொஞ்சம் எல்லாரும் தன்னை பெருமையா பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இதே மாதிரிதான் டெய்லியும் அந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அந்த கிளியோட அழக ரசிச்சுட்டு அதை பெருமை பேசிட்டே இருந்துச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, பயங்கரமா மழை வந்துச்சு. சோ அந்த மழையில கிளிக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த காட்டுக்கோ கிளி வந்து புதுசு, சோ வீடு இல்ல இல்லையா அதுக்குன்னு தனியா. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஆலமரத்துக்கு அடியில நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மரத்துல இருந்து வந்த தண்ணியினால கிளியோட அந்த ரக்கையில இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. சோ அதை பார்த்த மற்ற விலங்குகள், அப்ப கிளி நம்மள ஏமாத்திருக்கு போல கலர் அடிச்சு, நான் கூட உண்மையிலேயே இதோட கலர் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு சொன்னிச்சுங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாருமே மழை நின்னவாட்டி கிளி கிட்ட வந்து கேட்டாங்க, நீ ஏன் இப்படி எங்களை ஏமாத்தின அப்படின்னு. அதுக்கு கிளி சொன்னிச்சு, ஒருவேளை நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்காம போயிட்டீங்கன்னா, என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே மற்ற விலங்குகள், நீ நார்மலா வந்து எங்ககிட்ட பேசியிருந்தாலே நாங்களாம் உன் ஃப்ரெண்டா ஏத்துப்போம், இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளியும் சரின்னு சொல்லிடுச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, மத்தவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கேரக்டரை மாத்திக்கவே கூடாது. நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி இருந்தாலே போதும், அவங்களுக்கும் நம்மள பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு லிட்டில் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஆர் வைஷிகா.
1: வைஷிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க வைஷிகா?
2: புஷ்பா மெட்ரிகுலேஷன்.
1: சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது?
2: கேர்ள்ஸ் ஆல் தஷினி, ரோகிதா, ஜெயஸ்ரீ, சஞ்சனா, ஜெசிகா.
1: வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா ஸ்கூல்ல?
2: ஹைட் அண்ட் சீக், லாக் அண்ட் கீ, நாக் நாக்.
1: சூப்பர். அப்ப உங்க கிளாஸ்க்கு வந்தா செம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும் போலயே, நமக்கு கூட இத்தனை கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க. சரி, ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி வைஷிகா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயிலை எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம PIS ஈவென்ட்ஸ்.

0: பவானி அட்டானமஸ் காலேஜ்ல ஜூன் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு அடிக்கடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணுமா மேம்? மந்த்லி 2 times ஆர் 3 times இந்த மாதிரி?
4: பிறந்த உடனே மருத்துவர் ஒரு முறை செக் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் நம்ம இம்யூனைசேஷனுக்குன்னு கார்டு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 months மந்த்லி வரும். ஸோ அந்த மந்த்லி நம்ம விசிட்ஸ் அப்போ செக்அப் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு விசிட் அப்பமும் நம்ம குழந்தையோட எடை கூடுதா, உயரம் கூடியிருக்கா, தலை சுற்றளவு கூடுதாங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொட்டீன் செக்அப்பில் வந்துடுது. அதுக்கப்புறம் 6 months ஒரு தடவை 2 வயசு வரைக்கும் காமிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு தடுப்பூசி டைமில் இல்லைனா ஏதாச்சும் நோய் தொற்று வருதுன்னா காமிச்சிக்கிட்டா போதும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், அந்த அட்டையை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செக்அப்புக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ரொட்டீன் செக்அப்பில் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் க்ளீனாக கைகள் ரெண்டையும் கழுவணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை நல்லா சுத்தமாக கழுவணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து பசியில் அப்படியே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பசியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விடாமல், என்ன தான் பசியில் குழந்தைங்க இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேபிட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பழக்கமும் ஏற்படும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் 2 superான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் அங்க பாருடா ஆறு எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: ஆமா மச்சான், என்னதான் ஆனாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
1: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பா கேரளா ட்ரிப் போறோம்டா.
2: இதுதானா 4 வருஷமா சொல்லிட்டு இருக்க.
1: மச்சான் அது 4 வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பா போறோம்.
2: நல்லா போவோம் போ.
1: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
2: இல்லைனா விடவா போறேன்.
1: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆத்துக்குள்ள போட்டா என்ன ஆகும்?
2: பெட்டரா நீயே அதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
1: என்ன மச்சான் இது கூடயா தெரியல, ஈரமாகும்டா.
3: போகா.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியாதான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத

0: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
1: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
2: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: சோனா
5: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வைஷிகா கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ வைஷிகா கூட பேசிடலாமா? வைஷிகா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிறைய கேம் விளையாடுவேன் சொன்னீங்கல்ல, அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது எப்பயுமே யாரு அதிகமா ஜெயிப்பா?
7: ஜெய்ஸ்ரீ அண்ட் ரோஹிதா.
6: ஓஹோ, உங்க ஃப்ரெண்டு ஜெய்ஸ்ரீ அப்புறம் ரோஹிதா இவங்க தான் வந்து எல்லா கேம்லயும் அடிக்கடி ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
7: இந்திரா மிஸ்.
6: ஏன்?
7: அவங்க எது பண்ணாலும் அடிக்க மாட்டாங்க.
6: ஓ அப்படியா? அச்சா, இப்படி ஒரு மிஸ் நான் படிக்கும் போது இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: இங்கிலீஷ்.
6: இங்கிலீஷ், சூப்பர். சரி, இப்ப இங்கிலீஷ்ல எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்றீங்களா?
7: ஐ எம் ஏ வண்டர்ஃபுல் ட்ரீ இன் த ஹார்ட் ஆஃப் சீட் பரி டீப் சோ டீப் மை மைட்டி பிளான் லே ஹஸ் ஸ்லீப் வேக் அப் த ஷைன் அண்ட் சன் ரைஸ் அண்ட் ஷைன் வேக் அப் த சைட் அண்ட் ரைன் சோ வி மேசஸ் டைம்.
6: சூப்பரான விஷயம். சரி, உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? அது சரி. சரி, உங்களுக்கு வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யார் யாரு?
7: சார்மதி, தன்விராதை, பவன், சிவேஷ்.
6: சூப்பர் சூப்பர். அப்ப வந்து ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வைஷிகா வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களே, அப்படின்னு வேற என்ன பண்ணுவாங்க? சரி, நீங்க டூருக்கு எல்லாம் போயிருக்கீங்களா வைஷிகா?
7: கொடைக்கானல், ஊட்டி, பரவசோலகம்.
6: சூப்பர் சூப்பர். சரி, இத்தனை பிளேஸ்ல உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
7: பரவசோலகம்.
6: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க?
7: வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ்.
6: சூப்பர், அப்ப செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
6: ஓகே, அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாரும் ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அதே நேரத்துல நம்ம வைஷிகா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787-70-107 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டா எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு பாட்டு சூப்பரா வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள

0: 46 நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: ஒரு தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீர் அதுதான். என்னடா இது, பாதாம் கீர் தான் இருக்குது, அதை விட்டால் வேறு என்ன இருக்குது, பாதாம் கீரில் என்ன ஹெல்த்தி இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் நான் கீர்னு மட்டும்தான் சொன்னேன், பாதாம் கீர்னு சொல்ல கிடையாது. ஸோ இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் கீர். ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 2, பால் 1/2 லிட்டரு, சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன், சர்க்கரைக்கு பதிலாக நம்ம தேன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி திராட்சை கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ கேரட்டை எப்படி கீராக மாற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேரட்டை திருவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கடாயில் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் துருவின கேரட்டை 3-4 நிமிஷத்துக்கு லைட்டாக நெய் விட்டு வதக்கி எடுத்துடணும். அடுத்ததாக அது கூடவே பால் சேர்த்து நல்லா கேரட் வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுடணும். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா தேன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேனையும் இது கூட சேர்த்து ஏலக்காய் தூளையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேன் வேணும்னா அட்ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததான் அது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையுமே எடுத்து சேர்த்து ஒரு மிக்ஸ் அடித்தோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த கேரட் கீர் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்டு ஜில்லுன்னு கூட குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஆற விட்டுட்டோம், அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் இதை நம்ம ஆற விட்டுட்டோம்னாலே அது ஒரு மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஆகிடும். அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் மற்றும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இந்த கேரட் இருக்குது. அண்டு கேரட்டெல்லாம் பொரியல் செஞ்சால் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்களோட கிட்ஸுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. ஸோ கேரட் உள்ளே போகிறதே தெரியாது, அப்படியே அவங்க ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. அண்டு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன, குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் நம்ம சோனாயப்பமோட நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள், அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம்
3: 107.8 சக்கலக்க குட்டி.
4: சரி, இப்போ தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியோட கடைசி நேரமான இந்த டைம்ல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு அந்த கோல் செட்டிங் அப்படின்ற ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது எப்படி அவங்களுக்கு நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும், நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க, நிறைய கத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, புதுசு புதுசாக ஏதாச்சும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கோல் செட்டிங் அப்படின்ற ஒன்று நம்ம எப்படி மேம் சொல்லி கொடுக்கறது, அந்த கோலை அவங்க செட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி உதவியாக இருக்கலாம் மேம்?
5: எப்பவுமே 10வது படிக்கிற வரைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களாகவே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு தம்பி நீ இவ்வளோ அளவுக்கு உன்னால் மார்க் வாங்க முடியுமா, நீ இந்தந்த வழியில் போனீங்கன்னா ஒரு அறிவியல் ஓரியன்டாக இருக்க, சயின்ஸ் ஓரியன்டாக இருக்க லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளார நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு கைண்ட்னஸ் கொடுக்கணும். இந்த வந்து இந்த மாணவர்கள் வீட்டில் ஆவரேஜ் மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கண்ணு நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்று இதுலெல்லாம் வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
4: கண்டிப்பாக மேம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். ஓகே, தொடர்ச்சியாக நான் இப்போது சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு குழந்தைங்களோட அந்த சேஃப்டிக்கும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறது அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் அவங்களே தான் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்ட்லிங் ஆகட்டும், இல்லை இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், எல்லாத்தையுமே அவங்க வந்து பிரித்து மேஞ்சிடறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜி நிறைந்த உலகத்தில் அவங்களுக்கு நம்ம சேஃப்டி எவ்வளோ முக்கியம், அண்ட் அந்த சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். ஸோ 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது, இந்த நம்பரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இது மூலயமா எப்படி உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மணி 8 உங்ககிட்ட பேசணும்னு நான் ஓடி ஓடி வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தோட இமயமலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொக்கிஷத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படிப்பட்ட பொக்கிஷம் என்ன தருண் அப்படின்னு கேக்குறீங்களா? கிதாரா புக்கியால் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமையான உயர்மலை புல்வெளிகள், பனிமூடிய சிகரங்கள் மற்றும் சாகச பயண அனுபவங்களுக்காக அறியக்கூடிய இந்த இடம் இயற்கை ஆர்வலர்களோட கனவு உலகமா இருக்கக்கூடிய இந்த கிதாரா புக்கியால பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். உத்தரகாசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிதாரா புக்கியால் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4309 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இது கர்வால் இமயமலையோட மிக உயரமான மற்றும் மிகப்பெரிய ஆல்பைன் புல்வெளிகளில் ஒன்றா இருக்கு. நேர்களே, புக்கியால் அப்படின்றது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையான உயர்மலை புல்வெளிகளை குறிக்கக்கூடிய சொல். கிதாரா புக்கியால் அப்படின்றது பறந்து விரிந்த பசுமையான புல்வெளிகள்னாலையும் சுத்தியுமே விரிஞ்சிருக்கக்கூடிய இமயமலை காட்சிகள்னாலையும் தனித்துவம் பெறுதுங்க. இங்க இருக்கக்கூடிய பந்தர்பஞ்ச், கங்கோத்ரி மற்றும் பல உயரமான இமயமலை சிகரங்களை தெளிவா பார்க்க முடியும். குறிப்பா அதிகாலை நேரத்துல சூரிய உதயத்தப்போ பனிச்சிகரங்கள் தங்களோட நிறத்துல ஒளிரக்கூடிய காட்சியை பார்க்கறவங்களை மெய்மறக்க வைக்குதுங்க. நேர்களே, கிதாரா புக்கியால அடைய ஒரு சுவாரஸ்யமான மலையேற்ற பயணம் மேற்கொள்ளணும். இந்த பயணம் உத்தரகாசியிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கங்னானி அப்படின்ற இடத்துல இருந்து தொடங்குதுங்க. சுமார் 20 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த மலையேற்ற பாதை அடர்ந்த காடுகள், மலை பள்ளத்தாக்குகள் மற்றும் பசுமையான புல்வெளிகள் வழியா போகுது. இது எளிதான பயணம் இல்ல. உயரம் மற்றும் சவாலான பாதைகள் காரணமா அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்களே அதிகமா இந்த பாதையை தேர்வு செய்யறாங்க. அதனாலதான் கிதாரா புக்கியால் இன்னைக்குமே அதிக அளவுல சுற்றுலா பயணிகளால அறியப்படாத ஒரு மறைந்திருக்கக்கூடிய இயற்கை ரத்தினமா இருக்குங்க. நேர்களே, கிதாரா புக்கியால இன்னொரு பிரபலமான புல்வெளியான தயாரா புக்கியால் இருந்து ஈஸியா போய் அடைய முடியும். இந்த இரண்டு புல்வெளிகளும் இயற்கை அழகுல ஒண்ணுக்கொன்னு சலச்சது இல்லைன்னு சொல்லலாம். கோடை காலத்துல இங்க பசுமையான புல்வெளிகள் கண்களை கவரக்கூடிய எல்லா காட்சிகளுமே நமக்கு இலவசமா கிடைக்குங்க. ஜூன் மாசத்துல சில பகுதிகளில் இன்னமுமே பனி இருக்கும். செப்டம்பர் மாசத்துல பனி உருகியதுக்கு அப்புறம் முழு பகுதியும் பசுமையான இயற்கை கம்பளமா மாறிடும். குளிர்காலத்துல இந்த பகுதி முழுசுமே அடர்ந்த பனியால மூடப்பட்டிருந்தாலும் இதை அடையிறது ரொம்ப கடினமா ஆயிடுதுங்க. கிதாரா புக்கியாளுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இயற்கை அதிசயம் பம்சாறுதாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரமான ஏரி தாங்க. சுமார் 4812 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி மலையேற்ற வீரர்களோட முக்கிய இலக்குகள்ல ஒன்னா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இந்த இடத்துக்கெல்லாம் எனக்கு போக சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் போயிட்டு வருங்க. உங்களுக்கும் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா போயிட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவு

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல

0: ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது, புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சொல்லலாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும், வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. நேர்களே, நான் கடைசி ஏற்காடு போயிருந்தப்போ பட்டிப்பாடி கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்போ வந்துட்டு ஒரு 10 மாடு வச்சுட்டு ஒரு அண்ணா இருந்தாரு, மாடு மேய்ச்சிட்டு. அந்த அண்ணா கிட்ட போயிட்டு பேசலாம், பட்டிப்பாடியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அவரு ரொம்ப அழகா வந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசினாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அண்ணா வந்துட்டு இவ்வளவு சூப்பரா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க விவசாய முறைகள்லாம் என்னென்ன விவசாயம் பண்றாங்க, கிளைமேட் அப்படியேதான் இருக்கா, விலைவாசியோட மாற்றங்கள் என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பேரு
5: ஆட்டுக்கால்மணி.
4: ஆட்டுக்கால்மணி, எந்த ஊர் அண்ணா?
5: பட்டிப்பாடி.
4: பட்டிப்பாடி, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
5: போன சொத்து பாட்டம் பாட்டி காலத்துல இருந்து, நம்மளுடைய அப்பா அப்பா அம்மாவுல இருந்து பாட்டம் பாட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கும்.
4: என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ற?
5: இங்கே விவசாயம் இப்போ காபி தான்.
4: காபி தான்.
5: காபி தான் முதல்ல வந்து இருந்துச்சு, காட்டு விவசாயம் போட்டாங்க. இப்போ வந்து காபி, மிளகு, கம்பளம் அரைஞ்சி போட்டு வளர்த்துவாங்க, வாழை போடுவாங்க. அதான்.
4: நீங்க சின்ன வயசுல என்ன பண்றீங்க?
5: நாம சின்ன வயசுலேருந்து இப்போ இங்கே தான் காட்டு வேலையை பார்த்து இப்போ மாடை பாக்குகள் தான்.
4: ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேட் மழைலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் இருந்திருக்கும்ல, அப்பைக்கு இப்பைக்கு என்ன வித்தியாசம்?
5: இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கும் வித்தியாசம் என்னன்னா, எப்பயும் கேட்ட நாள் தான், எப்பயும் இருக்கிற மழை தான். இப்போ கொஞ்சம் மழை உழுவு டைம்ல விட்டு விட்டு பேயும், விட்டு விட்டு பேயும். இப்போ வந்து ஆரோக்கியமே நம்ம முதல் மாதிரி சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. அதுதான் பிள்ளை சாப்பிட்லாம், வாழைக்காய் பழம் சாப்பிட்லாம், அதுதான் போடணும். விவசாயங்கள் போடுறதுன்னா அதுதான். இப்போ வாழை, காப்பி, மிளகு இதுதான் இருக்கு.
4: இங்க என்னென்ன பழம்லாம் விளையுது?
5: பல வகை கம்பளம் ஆரஞ்சு விளையும், வாழைப்பழம் விளையும், காப்பி, இது மிளகு, இதுதான் விளையுது. வேற என்ன விளைய போகுது இங்க? அது ஒண்ணும் இல்ல. வேற கீழே வேணும்னா நெல் வயல் போடுறாங்க, இங்க இல்ல. இதெல்லாம்
4: விலைவாசி எல்லாம் வந்துட்டு அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு அப்பெல்லாம் ஒரு வாரம்
5: இல்ல இல்ல இல்ல. அப்பத்து விலைவாசி தனி, இப்பத்த விலைவாசி வந்து அப்பத்து விலைக்கு 1 ரூபாய்க்கு மதிக்கு இருந்தது.

0: 500 ரூபா இருந்தா கூட அது 50 காசு மதிப்பு, 50 காசு மதிப்பு கூட இப்ப இல்ல. 500 ரூபா 1000 ரூபா எடுத்து போனா 10 நிமிஷத்துல இது காலி ஆயிட்டு வந்துடும். இப்போ அப்போ வந்து ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னா குடும்பத்து செலவு ஓட்டிக்குவாங்க. வாரத்துக்கு காய் கசர் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு குடும்பத்து செலவு ஓட்டிக்கலாம். ஒரு 200-300 ரூபா எடுத்து போனாங்கன்னா சாப்பாட்டு அரிசி பருப்புல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வரலாம்.
1: ரொம்ப அருமையா தெளிவா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு ஆட்டுக்காரு மணி அப்படின்ற அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தரவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக வந்துட்டு தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் சுப்பிரமணியண்ணா மற்றும் அவங்களோட குழுவெல்லாம் சேர்ந்து பாடின விநாயகர் பாடலை கேட்டுட்டு வரோம். அந்த பாடல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.
2: நம்ம முந்தி

0: வேதனம், உங்க இழந்த கொடியம் ஒரு சங்க ஜகர வதனம் ஓம் தயுதம்.
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-7107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு தங்க நெற்றி இலை பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய காடுகளோட இசை கலைஞனை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பறவை ஏற்காட்டிலையும் ஏற்காடு அடிவார பகுதிகளிலையும் பதிவு செய்யப்பட்ட பறவை. பச்சை நிற அழகாலையும் இனிமையான குரலாலையும் பறவை ஆர்வலர்களோட மனசை கவரக்கூடிய ஒரு அற்புதமான பறவை தாங்க இந்த தங்க நெற்றி இலை பறவை. பேருக்கு ஏத்த மாதிரி நெற்றி பகுதியில தங்க நிற ஒளிர்வோட இருக்குங்க. இந்த பறவை இயற்கையோட அழகிய படைப்புகள்ல ஒன்னா இருக்கு. தங்க நெற்றி இலை பறவை இந்திய துணைக்கண்டம் முழுசுமே பரவலா இருக்குங்க. இந்தியா, இலங்கை, வங்காளதேசம், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல நாடுகள்ல இது வாழுது. அடர்ந்த காடுகள், மரங்கள் நிறைந்த தோட்டங்கள், புதற்காடுகள் மற்றும் விவசாய பகுதிகள் இதோட விருப்பமான வாழிடங்களா இருக்கு. இந்த பறவையோட தோற்றமே அதோட சிறப்பம்சங்க. முழு உடலும் பசுமையான பச்சை நிறத்துல இருக்கும். முகம் மற்றும் தொண்டை பகுதியில கருப்பு நிறமும் அதை சுற்றி மஞ்சள் நிற வளையமும் இருக்கும். நெத்தியில தங்க நிறத்தோட கலந்த ஆரஞ்சு நிறம் இருக்கிறதுனால இதுக்கு தங்க நெற்றி இலை பறவை அப்படின்ற பேருமே வந்தது. ஆண் பறவை பளிச்சுன்னு பல நிறங்களோட காட்சி அளிக்குங்க. இளம் பறவைகளோட தலைப்பகுதி முழுசுமே பச்சை நிறத்துல இருக்குங்க. இந்த பறவை மரங்களோட உச்சியில வாழ விரும்புது. குறிப்பா சின்ன கிளைகள்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு பூச்சிகளை பிடிக்குமாங்க. இதோட திறன் வியக்கத்தக்கதா இருக்குல்ல. பூச்சிகள், சிலந்திகள், பழங்கள் மற்றும் மலர்களோட தேன் இது எல்லாமே இதோட முக்கியமான உணவா இருக்கு. இது மூலமா மகரந்த சேர்க்கைக்கு இது மறைமுகமா உதவுதுங்க. தங்க நெற்றி இலை பறவையோட மிகப்பெரிய சிறப்பு அதோட குரல். இது வெறும் பாடுவதோடு நிக்காம மற்ற பறவைகளோட குரல்களையும் மிக துல்லியமா பின்பற்றும் திறன் கொண்டது. தையல் பறவை, கருங்கொண்டை, டிராங்கோ மற்றும் பொதுவான அயோரா மாதிரியான பல பறவைகளோட ஒலிகளை இது அப்படியே நகல் எடுத்து பாடுதுங்க. அதனால இத காடுகளோட இசை கலைஞன் அப்படின்னுமே சொல்லலாம்னு சொல்றாங்க. இதோட பாடல் ரொம்பவுமே இனிமையானது. உயர்ந்த ஸ்ருதியில விசில் மாதிரி ஒலிகளையும் கீச்சொலிகளையும் கலந்து பாடும். மரங்களோட உச்சியிலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த இனிய இசை காட்டு சூழலையும் இன்னும் உயிர் போட மாத்துதுங்க. இனப்பெருக்க காலத்துல தங்க நெற்றி இலை பறவை மரங்கள்ல தான் கூடு கட்டுது. பொதுவா 2 அல்லது 3 முட்டைகளை இடுமாங்க. பெற்றோர் 2 பேருமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்ப்பாங்களாம். பெரும்பாலும் ஜோடிகளாவே இருக்கும். சில நேரங்கள்ல சின்ன குழுக்களாகவும் உணவு தேடி போகும். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல வண்ண அதிசயங்கள்ல ஒன்றுதான் இந்த தங்க நெற்றி இலை பறவை. இதோட அழகும் இனிய குரலும் புத்திசாலித்தனமான நடத்தைகளும் நம்மள வியக்க வைக்குது. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்ட நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: உலகத்தோட பழங்குடி சமூகங்கள் தங்களோட மொழி, பண்பாடு மற்றும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறைகளால தனித்துவம் பெறுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினர்கள் தான் ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாநிலத்தில் வாழ்ந்த ஓஜோ பாலுக் அப்படின்ற மக்கள். இவங்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. ஓஜோ பாலுக் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 12,000 சதுர கிலோமீட்டர். அப்படின்ற பரப்பளவை

கொண்டிருந்ததுங்க. அதுல விம்மரா நதி, ஹிண்ட்மார்ஸ் ஏரி மற்றும் அல்பாகுட்டியா ஏரி மாதிரியான வளமான நீர்நிலைகளை சுத்தி இருந்திருக்கு. இந்த இயற்கை வளங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் கலாச்சார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றினதுங்க. சமூக ரீதியா ஓஜோ பாலுக் மக்கள் பல குழுக்களா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு குழுவும் தனித்தனி பகுதிகளை நிர்வகித்து சமூக ஒற்றுமையையும் பண்பாட்டு மரபுகளையும் தொடர்ந்து பேணி வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சமூக அமைப்பு ரொம்பவுமே ஒழுங்குமுறையோட இருந்ததா வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்குதுங்க. ஓஜோ பாலுக் மக்களோட கலாச்சாரத்துல இளைஞர்களுக்கான தொடக்க சடங்குகள் முக்கியமான இடம் பெற்றிருந்தது. இந்த சடங்குகளை முழுமையா நிறைவு செய்யும் வரைக்கும் சில உணவுகளை உண்ண அனுமதி இல்லை. இது மூலமா ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் சமூக மரபுகள் இளம் தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுங்க. இயற்கையை பற்றி அவங்களோட அறிவு குறிப்பிடத்தக்கதா இருந்தது. வேட்டையாடும் போது விலங்குகளோட நடத்தை குறித்து அவங்க ஆழமான புரிதலை கொண்டிருந்தாங்க. குறிப்பா கங்காருக்களோட பழக்க வழக்கங்கள் பற்றிய அவங்களோட அறிவு இயற்கையுடன் அவங்க எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்தாங்க அப்படின்றத காட்டுதுங்க. இன்னைக்கு ஓஜோ பாலு கலாச்சாரத்தை பாதுகாக்கும் மக்களோட முயற்சிகள்ல ஒரு பகுதியா டிம்புலா பகுதியில ஓஜோ பாலுக் அறிவு மையம் செயல்படுது. இங்க மொழி கல்வி, கலை பயிற்சிகள் மற்றும் சமூக நிகழ்வுகள், அது மூலமா அவங்களோட பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகப்படுது. ஓஜோ பாலுக் மக்களோட வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரம் மனித குலத்துல பல்வகைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்குங்க. இது ஒரு அரிய பாரம்பரியமாகவுமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது, பாதுகாக்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில் இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70-107-8 அப்படின்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணீர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில், அதாவது ஒரு இம்பாசிபிள் ஸ்டோரி, அதாவது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுதான் இந்த ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஹாலிவுட் தி ரெவனன்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில், இந்த திரைப்படம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். லியோனார்டோ டிகாப்ரியோ அவர் வந்து பணியில் அடிபட்டு எல்லாருமே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் பசியோடையும் குளிரோடையும் போராடி உயிர் பிழைச்சி திரும்ப வருவார். இது சினிமா படத்தில் இதை பார்க்கும்போது இது எப்படிப்பா சாத்தியம், இதெல்லாம் படத்தில் தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் 2026 மே மாதம் ஒருத்தருடைய நிஜ வாழ்க்கையில், அதுவும் உலகத்தோட உச்சாணி கொம்பான எவரெஸ்ட் சிகரத்தில் அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இது மருத்துவர்களே நம்ப முடியாத ஒரு ரியல் லைஃப் மிராக்கல் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி என்ன நடந்துச்சு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவரெஸ்ட் மலையில் 8,000 மீட்டருக்கு மேலே இருக்கிற பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெத் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, மரண மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். உறைப்பனி காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பை அப்படியே வந்து கல்லாக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்தளவுக்கு அங்கே வந்து அந்த ஒரு நிலை வந்து இருக்கும். அங்கே ஒரு மனிதர் ஆக்சிஜன் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அதிகபட்சமாக சில மணி நேரங்கள் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாட்கள் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் யார், அவரோட கதையை நான் வந்து சொல்கிறேன். எப்படி அங்கே வந்து எவரெஸ்ட் சிகரத்துக்கு வந்து போனார், எது அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: வெல்கம் பேக். நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு இம்பாசிபிள் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. யாரோடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவரோட பேர் தவா ஷெர்பா. இவருக்கு வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 52 வயசு ஆகுதுங்க. நேபாளத்தை சேர்ந்த ஒரு ஆகச்சிறந்த மலையேற்ற வழிகாட்டி அப்படின்னு வந்து சொல்லலாங்க, மவுண்டனியரிங் கைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதல்ல தொட்ட எட்மண்ட் ஹிலாரியோட ஒரு நினைவாக இவரை எல்லாருமே அன்பா என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னா, ஹிலாரி தவா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதாவது எட்மண்ட் ஹிலாரியோட அந்த பேரை இவருக்கு முன்னாடி வச்சு ஹிலாரி தவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு எவரெஸ்ட் மலையோட மூளை முடுக்கு எல்லாமே தவாவுக்கு வந்து ஒரு அத்துபடி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அக்குவேர் ஆணிவேராக தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியோடு இருப்பார். 2026 எவரெஸ்ட் மலையேற்ற சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, தவா அவர்கள் வந்து ஒரு குரூப்பை கூட்டிக்கிட்டு எவரெஸ்ட் சிகரத்தை வந்து வெற்றிகரமாக ஏறி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதனை படைச்சாச்சுங்க. அப்பாடா சாதனை படைச்சாச்சு அப்படின்னு எல்லாருமே மலையிலிருந்து ரொம்ப உற்சாகத்தோடு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு சூழ்நிலை வருது. என்ன அப்படின்னா, ஒரு 7500 மீட்டர் உயரத்தில் இருக்கிற கேம்ப் 3 பகுதிக்கு பக்கத்தால் வரும்போது தவா ஷெர்பா திடீர்னு வந்து காணாமல் போயிடுறாருங்க. நினச்சி பாருங்க, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுற்றியும் வெள்ளை வெளேறுன்னு பனி, -டிகிரி குளிர், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனித நடமாட்டமே இல்லை. கூட வந்தவங்க எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் தவா ஷெரீப் அவரை வந்து காணுங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்காக வந்து இருக்குது. தொடர்ந்து எப்படி அவர் வந்து திரும்ப வந்தார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் உங்க பாருடா ஆறு எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: ஆமா மச்சான், என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான் போ.
1: மச்சான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக கேரளா ட்ரிப் போகிறோம்டா.
2: இதுதான் நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
1: மச்சான் அது நாலு வருஷம் விட்டுரு, இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போகிறோம்.
2: நல்லா போவோம் போ.
1: சரி விடு மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா.
2: இல்லைனா விடவா போகிறேன்.
1: அது நான் இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் அப்படியே ஆற்றுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்?
2: பெட்டராக நீயே அதை யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லிட.
1: என்ன மச்சான் இது கூடயா தெரில, ஈரமாகும்டா.
3: போகா.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா தவா ஷெர்பா. அவர் வந்து ஒரு எவரெஸ்ட் சிகரம் ஏறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாருங்க. நிறைய பேரை வந்து ஒரு கேம்பாக வந்து அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வருது அவருடைய ஒரு ஒர்க். இவர் வந்து ஹிலாரி தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஹிலாரி அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன் முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவர். அவரோட நினைவாக இவருக்கு வந்து சும்மா ஒரு பாசமாக அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 2026 அவர் வந்து ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு அந்த மலையேற்றம் வந்து போகும்போது 2026 மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு 7500 மீட்டர் உயரத்தில் இவர் வந்து மாட்டிக்கிட்டார். இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. எல்லோரும் தொலைவு பார்க்குறாங்க, ஆனால் இவர் வந்து காணுங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. தவா அவர்கள் வந்து கீழையும் மரல, அவரை பற்றின எந்த தகவலும் இல்லை. எவரெஸ்டில் 7500 மீட்டர் உயரத்தில் சாப்பாடு இல்லாமல், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இல்லாமல், அந்த கடுமையான குளிரை ஒருத்தரால் தாங்கவே முடியாதுங்க. 5 நாட்கள் ஆகுதுங்க, உடனே என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா உலகமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. தவா ஷெர்பா உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, அவர் வந்து இறந்துருப்பார் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த விஷயம் காத்மாண்டுவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து போகுது. தவா அவருடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுது அவருக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரோட பயணித்த பிரிட்டிஷ் ராயல் மரைன் முன்னாள் வீரரான கிறிஸ் த்ரால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தவா இறந்துட்டாருன்னு நினச்சி ரொம்ப ஒரு மனமுருகி ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாருங்க. இந்த உலகமே தவா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பித்த அந்த ஒரு டைமில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடக்குது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நாகராஜ் இன்னைக்கு தபா ஷெர்பா அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது மலையேற்றம் ஏறுறவங்களுக்கான ஒரு கைடாக வந்து அவர் இருக்கிறாருங்க. அவர் வந்து ஏகப்பட்ட முறை வந்து எவரெஸ்ட் சிகரத்துக்கு வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு முறை 2026 மே மாதம் ஏறிட்டு அவர் வந்து காணாமல் போயிட்டார். ஒரு 7500 மேலே அவரை எல்லாம் தொலைவுறாங்க, கூட வந்தவங்க காணுங்க. 5 ஆகுது, 5 அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு முடிவில் வந்துருக்கிறாங்க. தபா காணாமல் போன 6 அது வந்து ஒரு வியாழக்கிழமை நாள். எவரெஸ்ட் மலையை தூய்மைப்படுத்துகிற பணியில் ஒரு கிளீனிங் டீம் இருக்கிறாங்க. பனிப்பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அவங்க சேகரிச்சிட்ருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் பனியில் மெதுவாக, ரொம்ப ரொம்ப மெதுவாக தவழ்ந்து கீழே இறங்கி வர மாதிரி பார்க்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்ணையே வந்து நம்ப முடியல. இந்த உயரத்தில் தனியாக யார் தவழ்ந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய முகம் கைகள் எல்லாம் உறைஞ்சி போய், ஆனால் கண்ணில் மட்டும் உயிர் பிழைக்கிற ஒரு வெறியோடு தவழ்ந்து வர்றதை பார்க்குறாங்க. அது வேறு யாருமே இல்லைங்க, தபா ஷெர்பா அவர் தான். அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே ஷாக், என்னடா இறந்து போயிட்டாருன்னு நினச்சோம், 6 கழித்து உயிரோடு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. தபா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேடுற ஒரு பணியை ஒரு நிறுவனம் வந்து மேற்கொள்கிறாங்க. அதோட இயக்குனர் பெம்பா ஷெர்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவரெஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளோ உயரத்தில் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் 6 தனியாக போராடி அவரே தவழ்ந்து கீழே வந்ததா ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து 100% வந்து ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடுதல் பணியோட ஹெட்டு வந்து சொல்கிறாருங்க. தொடர்ந்து என்ன நடந்தது, அவர் கீழே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு தவா ஷெர்பா அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தவா ஷெர்பா எப்படிங்க அந்த -degree குளிரில் சாப்பாடு இல்லாமல் எப்படி ஒருத்தரால் இருக்க முடியும் 6 நாட்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. அங்கே தான் அவரோட பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ஆகுதுங்க. அவர் வந்து ஒரு சிறந்த தேர்ந்த கைடு அப்படின்றதுனால அவரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதுங்க. மற்ற நபர்கள் தங்கின டென்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. அவருடைய உடலில் அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியாகாமல் இருக்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும், உயிரோட நம்ம போகணும் அப்படின்ற அவருடைய மன உறுதி முக்கியமான காரணங்க. நம்மளால் இனிமேல் போக முடியாது, சாப்பாடு இல்லை, எப்படி போகிறது அப்படின்னு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. கிவ் அப் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து கீழே வந்திருக்க மாட்டார். எப்படியாவது நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்ற அவருடைய நம்பிக்கை அவரை கீழே கொண்டு வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீட்கப்பட்ட உடனே தவா ஷெர்பாவை ஹெலிகாப்டர் மூலயமா காத்மாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐசியூவில் வந்து சேர்க்கிறாங்க. அப்போ டாக்டர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்குங்க. இந்த 2026 அந்த ஒரு காலகட்டத்தில் 1000 பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிகரத்தை ஏறி இருக்கிறாங்க. அந்த 1000 பேர்த்தில் 5 நபர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. தவா ஷெர்பா 6 நாட்கள் போராடி திரும்ப வந்து கீழே வந்திருக்கிறாருங்க. அவருடைய கதை உண்மையிலே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது கிவ் அப் பண்ணலை அவர். நம்மளால் கீழே போக முடியாது, ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இல்லாமல் போராடி தவழ்ந்து ஒரு வாய்ப்பு கூட இல்லைங்க. அங்கே சாப்பாடு இல்லை, தங்கிறதுக்கான இடம் இல்லை, சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லை, பனி, எப்படி ஒருத்தரால் கீழே வந்திருக்க முடியும்? அது அவருடைய தன்னம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில்

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.